நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 21 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 28 நாள், 2026 வருடம் ஜூன் மாதம் 11 தேதி வியாழக்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:50 நொடி.

0: முரண்பாட்டு உணர்வால் தீமைகள் பெருகும். ஒன்றுபடும் உணர்வால் நயமான நன்மைகள் வளரும். குறள் எண் 860 அதிகாரம் இகல்.
1: இகலானாம் இன்னாதையெல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு.
0: முரண்பாட்டு உணர்வால் தீமைகள் பெருகும். ஒன்றுபடும் உணர்வால் நயமான நன்மைகள் வளரும். குறள் எண் 860 அதிகாரம் இகல்.
2: குறளமுதம் கேட்டோம். இனி நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை ரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் திரை இசை, தொடர்ந்து தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 11 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலம். முக்கிய ரயில் நிலையங்களில் அவசர சிகிச்சை மையம், குன்றல்குமார் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். 9 அரங்கிசை, அக்கறை சகோதரிகள் எஸ் சுப்பலட்சுமி, எஸ் ஸ்வர்ணலதா ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். ஆர் ரகு அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சீரா. இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் கேட்கலாம். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஹரிஷ் கணபதி அவர்களின் பாட்டு இடம்பெறும். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் நமோ ட்ரோன் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் அக்குபஞ்சர் சிகிச்சை குறித்து விளக்குகிறார் நஸ்ரின் அவர்கள். தொடர்ந்து குழந்தைகளுக்கு வயிறு நிறைந்தால் மட்டும் போதுமா, விளக்குகிறார் பிருந்தா பார்த்திபன் அவர்கள். அடுத்து டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்புகள் தருகிறார் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள். தொடர்ந்து சரிவிகித உணவு குறித்து விளக்குகிறார் ஜெயலட்சுமி அவர்கள். நிறைவாக பெண்களுக்கான சம உரிமைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் வழக்கறிஞர் ஸ்வர்ணலதா அவர்கள். 2:15 மாலை 5

முப்பதுக்கும் திரைகானம். ஆறு பத்திற்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 திரைகானம். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் சுமன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். ஆடுகளில் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்கள். காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி வந்தேஸ்வரன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை நிறைவாக வேளாண் செய்திகள் ஆகியவை கேட்கலாம். 8:05 திரைகானம். 9:15 செய்திச்சுடர். 9:30 நாடக மலர். அமுதக்கனி நாடகம் எழுதியவர் சேலம் கா ஜெகநாதன் அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி, லக்ஷ்மி பாஸ்கரன். 10:00 காற்றோடு கலந்திடவா. இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி விவரம் அறிந்தோம். இனி 101.4 FM ரெயின்போவில் பிற்பகல் 12:00 பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் நமோ ட்ரோன் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 2:15 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர். இரத்த தானம் குறித்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் இரத்த வங்கி அதிகாரி டாக்டர் தமிழ்மணி திருநாராயணன் அவர்களுடன் நேர்முகம். 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், டெல்லி அஞ்சல். 6:00 டிரைவ் டைம் பெஸ்ட் மியூசிக். 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ். இதுவரை FM ரெயின்போவின் நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.

0: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்கின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலம் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:02. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களை 100.1 எஃப்எம் கோல்டில் காலை 8:30 திரைகாணம், 9 அரங்கி செய்தில் அக்கறை சகோதரிகள் எஸ் சுபலட்சுமி, எஸ் ஸ்வர்ணலதா ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். ஆர் ரகு அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சீரா. 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் யோகாபியாசம் தொடர்ந்து வி ஜெயலட்சுமி அவர்கள் வழங்கும் உரை ஆகியவை கேட்கலாம். 1:10 இசைமலர், டி ஆர் பத்மினி அவர்களின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்ஸ் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 சேர்த்து வைத்த செல்வம், சிலம்பு செல்வி உரை வழங்குபவர் சிலம்பு செல்வர் மா போ சிவஞானம் அவர்கள். நிகழ்ச்சி நமது

புலிகளஞ்சியத்திலிருந்து 3 மணிக்கு திரைகானம், 4:10 தேநீர் நேரம், மாலை 5 மணிக்கு அரங்கிசை. இதில் டாக்டர் சோபனா விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம். 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், எவ்ரி சைல்டு டிசர்வ் த சைல்ட்ஹுட், அர்ஜுன் ஸ்ரீவத்ஸா வழங்கும் உரை. மெமரபிள் ஸ்டோரிஸ் சொல்பவர் என் எம் அதித்தி மிர்ரா. மியூசிக்கல் டேலண்ட் வி வசுப்ரதாவின் பாட்டு. கிவ் பிளட் கிவ் ஹோப் பி கோன் 11 வழங்கும் உரை ஆகியவை இடம்பெறும். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லி அஞ்சல். இதில் பங்கேற்பவர் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிஜேந்திர சிங் ஆகியோர் அவர்கள். 11:45 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டன் நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.

0: Mr. Naveen said, under Prime Minister Modi's leadership, India is moving forward towards the vision of Viksit Bharat. He added that the Prime Minister's guiding mantra of Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwa, Sabka Prayas has connected people across the country. Prime Minister Narendra Modi has expressed gratitude to Italian Prime Minister Giorgia Meloni, Malaysian Prime Minister Anwar Ibrahim, German Federal Chancellor Friedrich Merz, Canadian Prime Minister Mark Carney and Prime Minister of Israel Benjamin Netanyahu for their warm wishes and messages. In a social media post, Mr. Modi thanked his Italian counterpart Giorgia Meloni for her warm wishes. In another post, the Prime Minister thanked Malaysian Prime Minister Anwar Ibrahim for his warm wishes and kind words. He also thanked German Chancellor Friedrich Merz for his warm words. Meanwhile, US President Donald Trump has described Prime Minister Narendra Modi as a great one. In a social media post, President Trump said, Mr. Modi is a strong, healthy and wise man and will have many years of greatness and success ahead of him. External Affairs Minister Dr. S. Jaishankar met Bulgaria's Prime Minister Rumen Radev in Sofia yesterday. Dr. Jaishankar highlighted India's robust bilateral ties, recent opportunities created by the strengthening India-Bulgaria strategic partnership and the imperative for closer bilateral cooperation to de-risk and diversify in an increasingly volatile world. In a social media post, he said they discussed deepening collaboration in trade and investment, pharma, semiconductors, AI, space, defense, mobility, tourism and creative entertainment industry. The External Affairs Minister will visit Finland today to attend the 14th edition of the Kultaranta talks. And that is the end of this news bulletin.
1: இலையத்தில் நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: வாழ்க்கை என்பது சின்ன சின்ன விஷயங்களாலான பெரிய விஷயம். சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருப்பவர்கள்தான் பெரிய சாதனைகளை செய்ய முடியும். நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும், எந்த நாட்டு கலாச்சாரத்தில் இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நாற்காலி இழுக்கும் சத்தம் வராமல் இருக்க வேண்டும் என்பதில் ஐரோப்பியர்கள் கவனமாக இருக்கின்றனர். ஐரோப்பியர்கள் நாம் நாற்காலியை இழுத்து ஏற்படுத்தும் சத்தத்தை நமது அலட்சியம் அசிரத்தை என்கின்றனர். உளவியலும் இதனை உறுதிப்படுத்துகின்றது. இனி எங்கு அமரும் போதும் எழும்போதும் நாற்காலிகளின் சத்தம் வராமல் அமர்வதையும் எழுவதையும் உறுதிப்படுத்துவோம். ஒரு வீடு எப்படிப்பட்ட வீடு, அங்கு உள்ளவர்களின் மனநிலை என்ன போன்றவற்றை உடனடியாக அறிவதற்கு அந்த வீட்டு உறுப்பினர்கள் தங்கள் வீட்டின் வாயில் ஓரத்தில் தங்கள் காலணிகளை எவ்வாறு வைத்திருக்கின்றனர் என்பதன் மூலமாக அறிவதை ஓர் உத்தியாக வைத்துள்ளனர். காலணிகளை சீராக ஒழுங்காக அடுக்கி வைக்கும் மரபை பின்பற்றினால் அவர்கள் மற்ற விஷயங்களையும் ஒழுங்காக நேர்த்தியாக செய்வர் என நம்பப்படுகிறது. ஐரோப்பியர்களுடன் ஜப்பானியருடன் இணைந்து வேலை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வாழ்க்கைக்கு என்றென்றும் பயன்படுபவை. ஓர் இடம் நமக்கு எப்படி தரப்பட்டதோ அப்படியே அவர்களுக்கு மீண்டும் தரப்பட வேண்டும் என்பதில் ஜப்பானியர்கள் மிக மிக கவனமாக உள்ளனர். தங்கும் விடுதியின் அறையில் இருந்து கிளம்புவதற்கு முன் அந்த அறையை சுத்தம் செய்த ஜப்பான் நண்பரை பார்த்தபோது எங்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. தெருவில் உள்ள நாய்களுக்காக இலையில் சிறிது மீதி உணவை வைப்பது எங்கள் மரபு என்று நாங்கள் கூறிய போது, நீங்கள் உங்கள் செல்ல பிராணிகளுக்கும் தெருநாய்களுக்கும் எச்சில் உணவைதான் வைப்பீர்களா என கேட்ட ஜப்பான் நண்பருக்கு கூறுவதற்கு எங்களிடம் பதில் எதுவுமே இல்லை. எந்த பொருளையும் தூக்கி எறியாமல் மறு சுழற்சி உணர்வுடன் பயன்படுத்தும் வழக்கம் ஜப்பானியரிடம் உண்டு. எந்த ஒரு செயலுக்கும் சிறந்த திட்டமிடுதலை ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் பின்பற்றுகின்றனர். கிழிந்த ஆடைகளை தைத்து பயன்படுத்தும் வழக்கம்

0: இன்றும் ஜப்பானியரிடம் உள்ளது. ஜப்பானியர்கள் பையில் ஊசியும் நூலும் புத்தகங்களும் கண்டிப்பாக இருக்கின்றன. தொழில்நுட்பம் மிகுந்த நாடான ஜப்பானில் காத்து கொண்டிருக்கும் நேரங்களை மொபைலில் செலவழிக்காமல் புத்தகங்களை படிப்பதில் செலவழிக்கின்றனர். ஜப்பானில் டாய்லெட்டிலும் கூட படிக்கும் வசதி உள்ளது. இன்று எரிபொருள் சிக்கனம் குறித்து நாம் அதிக அளவில் பேசுகிறோம். மகாத்மா காந்தியடிகள் இயற்கை மருத்துவம் குறித்து பேசும்போது அடுப்பில்லாத சமையல், சூரிய ஒளி சமையல், இயற்கை உணவு குறித்து அதிகம் பேசியிருக்கிறார். இது குறித்து அதிகம் நாம் அறிய ஆரோக்கிய திறவுகோள் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் எழுதிய நூலை படிக்க வேண்டும். ஆங்கிலம் அறிந்த ஜப்பானியர்கள் இந்தியாவில் வாங்கும் புத்தகங்களில் முதல் புத்தகமாக மகாத்மா காந்தியடிகளின் ஆரோக்கிய திறவுகோள் கீ டு ஹெல்த் என்ற புத்தகம் உள்ளது. நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டு வெளிநாட்டவர் செல்லும் போது அவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை நாமும் கற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். வாழ்க்கை என்பதே தொடர் கற்றல்தானே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்களினி கேட்க இருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வசுந்தரா ராஜகோபால் பாடியுள்ள பாடல்.

நேரம் இப்பொழுது 6:26 25 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் அடுத்து கல்யாணி மேனன் குழுவினருடன் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: இடம்பெற்றது வழிபாடு. நேரம் இப்பொழுது 6:35:30. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 28 வியாழக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்க தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 to 20 kg விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 to 50 days இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழை சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 to 15 days இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். 1 kg விதைக்கு இமிடாக்ளோப்ரிட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 °C முதல் 26 °C வெப்பநிலையும்

0: 80% 58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் போது இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: பெட்டையாடுகளின் உடல் ஆரோக்கிய நிலையை சீர் செய்ய ஏற்கனவே குட்டி இன்று குட்டிகளை பிரித்த ஆடுகளும் புதிதாக இளம் பெட்டையாடுகளும் சினைக்கு தயாராகும் பெட்டையாடுகளுக்கு செழுமை செய்தல் ஃப்ளஸ்ஸிங் என்ற முறையில் சத்துக்கள் நிறைந்த அடர்த்தியவனம் அளிக்கும் பொழுது சினை முட்டைகள் நன்கு வளர்ச்சி அடைவதுடன் ஆடுகளின் உடல்நிலை மேம்பட்டு சினை பிடிக்கும் வாய்ப்பும் அதிகமாவதுடன் பல குட்டிகள் ஈனும் திறனும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது.
0: ஆடுகளில் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி. பந்தேஸ்வரன் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறையானது மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்படும் வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கையின் எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ்,

0: அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோளை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாளில் தடவி விட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் நோக்கில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது இந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். வயது, பிராந்தியம், பாலினம் அல்லது சமூக பொருளாதார பின்னணி பேதம் இல்லாமல் அனைவரது நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இந்நோக்கத்தை அடைவதற்கான அணுகுமுறை குறித்து இந்த ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாட்டில் தொழில் முனைவை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சுகாதாரம், ஊட்டச்சத்து, நலவாழ்வு ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டின் பரிந்துரைகள் குறித்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியவர், அனைத்து மண்டலங்களிலும் இரவு நேர ரோந்து பணிக்காக 125 வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பணிக்காக 500 மேற்பட்ட பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்தடை குறித்து பெறப்படும் புகார்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 10 நாட்களாக சில பகுதிகளில் ஒரே மாதிரியான மின்தடை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் அவற்றின் பின்னணி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்த காரணத்தால் அதிக பயன்பாடுள்ள நேரங்களில் சில இடங்களில் தற்காலிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் மாநிலத்தில் போதுமான மின் உற்பத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் விநியோக பிரச்சினைகள் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகளால் ஏற்பட்டதாகவும் மின் பற்றாக்குறையால் ஏற்படவில்லை என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், மாணவர்கள் எந்த பாடப்பிரிவுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக் கொண்டார்.

0: ஊக்கமுடைய வார்த்தைகளையும் நேர்மறையான கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நன்றாக கல்வி கற்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனியில் இன்று நடைபெறவுள்ளது. அவரது உடல் சொந்த ஊரான தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் அன்னாரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மறைந்த பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதை அடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட டிஐஜி திரு சசிமோகன் நேற்று ஆய்வு செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம்கள் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசின தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 ஒரு முறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு சலுகைகளும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித்தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை தொழில் பழகுனர் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இந்த முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததென்று இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ள பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் சாதனா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு, அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஐல பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரண்டிஸ் வந்து 1 முடிச்சுட்டு ஜாப் வந்து போலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
4: என்னுடைய பெயர் வந்து கே லங்கேஸ்வரி, கொல்லிமலை கவர்மெண்ட் ஐடிஐல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்விங் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து கம்பெனி அப்ரண்டிஸ் போனோம். 9,000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
0: இருவரி செய்திகள். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்று ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10 துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட் அருகே காவல்துறை அதிகாரி போல போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம்

0: மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:55, 10:00. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலய 720 கிலோஹர்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹர்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹர்ஸ் அலைவரிசைகளில் நேர்களினி கேட்க இருப்பது

0: சூழலறிவோம் பகுதியில் இன்று நாம் இலையுதிர் காடுகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆண்டின் குறிப்பிட்ட பருவத்தில் இலைகளை உதிர்த்து விடும் காடுகள் இலையுதிர் காடுகள் என அழைக்கப்படுகின்றன. இக்காடுகளில் பொதுவாக கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், இலையுதிர்காலம், வசந்த காலம் என பலவித பருவ காலங்கள் காணப்படுகின்றன. இக்காடுகளில் உள்ள மரங்கள் அகன்ற இலைகளுடன் குறிப்பிட்ட பருவத்தில் இலையை உதிர்த்து விடுவதால் இவை அகன்ற இலையுதிர் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இக்காடுகளில் சில பருவ காலங்கள் வறட்சியாக இருப்பதால் இவை உலர்காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இவை பொதுவாக புவியின் துணை வெப்பமண்டலத்திலும் மித வெப்பமண்டலத்திலும் அமைந்துள்ளன. இவ்விரண்டு மண்டலங்களிலும் ஓராண்டில் சில மாதங்கள் மட்டுமே மழை பெய்யும். எனவே இவ்விரண்டு மண்டலங்களிலும் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன. இந்தியா போன்ற பருவ காற்று நாடுகளில் கோடைக்காலத்தில் நீண்ட வறண்ட காலநிலையின் காரணமாக அனைத்து தாவரங்களும் இலைகளை உதிர்த்து விடுகின்றன. இக்காடுகள் இந்தியாவில் இமயமலை அடிவாரத்தின் மேற்கு பகுதியில் உள்ளது. இந்திய இலையுதிர்காடுகளில் தேக்கு, சால், செம்மரம், சந்தன மரம், மூங்கில் போன்ற மரங்களை பார்க்க முடியும். இக்காடுகளில் உள்ள உயிரினங்கள் இங்கு நிலவும் வெப்பநிலை மாறுபாட்டினை தாங்கி வாழக்கூடிய தகவமைப்பினை கொண்டுள்ளன. இங்குள்ள விலங்குகள் மற்றும் பறவைகளில் சில குறிப்பிட்ட பருவங்களில் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்கின்றன. மனிதனுக்கு தேவையான மரங்கள், பேப்பர்கள் போன்றவற்றிற்கான மூலப்பொருட்கள் இக்காடுகளிலிருந்து கிடைக்கின்றன. மனிதர்களுக்கு மட்டுமல்லாது அனைத்து உயிர்களின் அரணாக அமைந்துள்ள காடுகளின் அழிவுக்கான காரணங்கள் பற்றியும் பாதுகாப்பை பற்றியும் இனி தெரிந்து கொள்வோம்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 31.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 75%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 31.8 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 52%. சென்னைக்கு மொத்தம் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். தமிழ்நாடு

கடலோர வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மன்னார் வளைகுடா, குமரி பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஆதலால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்களினி கேட்க இருப்பது. புத்தம் புது காலை.

சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி வாழ்வீர். சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி வாழ்வீர் என்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை தேடி வருகிறது உங்களை நாடி. நிகழ்ச்சியில் சித்ரா ஏ ஆர் ரஹ்மான் குரலில் ஒலிக்கிறது ஓ காதல் கண்மணி படப்பாடல்.

0: 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, பிவிஎஸ்சி உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வார்ட்ஸ் ஆஃப் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல்ஸ் அடுத்த மாதம் 17 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.
1: ஹலோ, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா?
2: இல்லையே.
1: அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
2: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
1: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க?

0: அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
1: புத்தம் புது காலையில் இனி
2: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
3: மக்கள் வாழ்க்கையில் கண்ட உண்மைகளையும் நுகர்ந்த நுகர்ச்சிகளையும் எண்ணிய எண்ணங்களையும் விரும்பிய விருப்பங்களையும் மொழி வழியாக எழுத்துருவத்தில் வடித்து காட்டுவதே இலக்கியம் எனலாம். ஒரு நாட்டின் இலக்கியம் அந்த நாட்டு மக்களின் மனநிலையையும் குண வளர்ச்சியையும் இன உணர்வையும் காட்டும் கண்ணாடியாகும். சங்க நூல்கள் அனைத்தும் அகப்பொருளையோ புறப்பொருளையோ காட்சிப்படுத்தி நிற்பதை காண்கிறோம். சங்ககால மனநிலையையும் இவற்றில் காண்கிறோம். அவ்வகையில் 500 எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்றாக அமைந்து அகன் ஐந்தினை கூறுவதாக உரையாசிரியர் குறிப்பிடும் சிறப்பினை பெற்றதாகும். ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் ஒரு அதிகாரத்தில் கூறியிருக்கின்றார். அப்பத்து குறள்களின் விரிவாக்கமாக தெளிவாக்கமாக 500 நூலின் முதற்பாடலே தெளிவுறுத்துகின்றது. தல்லா விளையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்றும் உருபசியும் ஓவாப்பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்றும் பிணையின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணியென்ப நாட்டுக்கு வைந்து என்று தெய்வப்புலவர் வற்புறுத்தியபடியே பசி பிணி பகை ஆகியவை இல்லாமல் வளங்கொழிக்கும் நாட்டிலேயே இல்லறம் சிறக்கும் என்பதையும் இத்தன்மைகள் நிலைப்பதற்கு மன்னவன் காவல் இன்றியமையாதது என்பதையும் அப்பாடல் விளக்கி நிற்கின்றது. பரத்தமை ஒழுக்கம் நீங்கி தன் நாட்டிற்கு வந்த தலைவன் தன் உயிரணைய தலைவி எப்படி இருந்தாள் என்றும் அவள் ஊடல் தீர்ந்துள்ளதா என்றும் தலைவியின் தோழியரிடம் கேட்கின்றான். உன்மேல் இருந்த காதலால் உன் பிரிவினை அவள் தாங்கியிருந்தாள். உனக்கு தீங்கு வந்து விடுமோ என்று அஞ்சி இந்த நாட்டின் அரசனை வாழ்த்தியும் இந்த நாட்டில் என்னென்ன சிறந்திருந்தால் என்னென்ன வளங்கள் நிறைந்திருக்கும் என்றும் தலைவி நினைத்திருந்தார் என்று கூறினார். பெருமிதத்தோடு இந்த நாடு காவலில் சிறக்க அரசன் நன்றாக வாழ வேண்டும் என்ற கருத்தில் முதலில் அரசனை வாழ்த்தினார், இளவரசனையும் வாழ்த்தினார். அவ்வரசர்கள் செல்வக்கெடுங்கோ வாழியாதனும் அவன் மகன் அவினியும் ஆவர். தலைவியின் தாய்நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற வேட்கையை விருப்பத்தை அவளே கூறுகிறாள். கேள் என்று தோழியர் உணர்த்தினார்கள். வாழியாதன் வாழியவனே, நெல்பல பொறிக பொன் பெரிது சிறக்க விருந்தோம்பல் பொருட்டு நெல் பெருகுக என்றும் இரவலர்க்கு ஈதல் பொருட்டு பொன்மிக உண்டாகுக என்றார். வாழியாதன் வாழியவனே, விளைக வயலே வருக இரவலர், வயல்களில் குறைவின்றி தானியங்கள் விளைக என்றும் இரவலர்கள் வந்து போல்வெற்று செல்க என்றும் பாடுகிறாள். பால் பல ஊறுக பகடு பல சிறக்க பசு முதலியவற்றின் பால் மிகுதியாக சுரப்பனவாகுக காளை மாடுகள் பல்கி சிறப்புறுக என்று பாடுகிறார். பகைவர் புல்லார்க பார்ப்பார் ஓதுக, நம் நாட்டு பகைவர்கள் காடுகளில் ஒளிந்திருந்து புல்லரிசி உண்டு ஒழிந்து போகட்டும், அந்தனர்கள் மறைநூல்கள் ஓதட்டும், பசி இல்லாகுக பிணி சேன் நீங்குக பசிப்பிணி என்றென்றும் இலையாகுக உயிரினங்களை நடுவிக்கும் உள்ளப்பிணியும் உடப்பிணியும் தொலைதூரம் சென்று கெடுவனவாகுக, வேந்து பகை தணிக யாண்டு பல நந்துக ஆதனும் அவினியும் பகைமை தணிந்து அறநோக்குடையாராகுக பல்லாண்டு அவர்கள் வாழ்க என்றும் அறம்நணி சிறக்க அல்லது கெடுக நாட்டில் அன்பு முதலிய நல்லறங்கள் அனைத்தும் தழைப்பனவாகுக தீவினைகள் கெட்டொழிக என்றும் பாடுகிறார். அரசு முறை செய்க களவில்லாகுக அவினிவேந்தன் செங்கோல் முறையை நடத்துவானாக நாட்டின்கண் வஞ்சக நெறிகள் இல்லாதனவாகுக என்றும் நன்று பெரிது சிறக்க தீதில் ஆகுக நாட்டிற்கு நன்மையாவன அனைத்தும் பெரிதும் சிறப்படையட்டும் தீங்கு வருவனவெல்லாம் இல்லையாகுக என்றும் மாறி வாய்க்க வளம்நணி சிறக்க என்று வான்மழை காலம் தவறாமல் நன்கு பொழிவதாகுக எல்லா வளமும் சிறப்பனவாகுக என்று விரும்பி இவ்வாறாக தன்னுடைய தலைவன் அதாவது நீ வருமளவும் பிரிவாற்றாமையாகிய பெருந்துயரத்தை பிறர் அறியாமல் காத்து வந்தாள் தலைவி என்று தோழியர் கூறினர். பல உள்ளுரை ஓமங்களோடு வந்த 500 வேட்கைப்பத்து இலக்கிய

0: வேட்கையை எல்லாருக்கும் ஏற்படுத்தும் என்பது உண்மையல்லவா?
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: ஆகாஷ்வாணி இனி தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரியா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 140 கோடி மக்களின் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இக்கூட்டணி நாட்டின் நம்பிக்கையை என்றும் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு அரசு சரியான நோக்கத்துடன் நடைபெறும் போது வளர்ச்சியும் அதிவிரைவாக நடைபெறும் என்பதை நாட்டு மக்கள் முதல் முறையாக கண்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதன் மூலம் அரசின் கொள்கைகள் சரியானது என்பது பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். 2014 ஆண்டுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் நிலையற்ற தன்மையால் நாடு பெரும் பாதிப்புக்குள்ளானதாக அவர் கூறினார். தற்போது மக்கள் ஒரு நிலையான அரசின் செயல்பாட்டை கண்டு அதனை பாராட்டுவதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக அவர் கூறினார். எரிசக்தி துறை குறித்து குறிப்பிட்ட பிரதமர் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை விரைவில் அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சூரிய சக்தி விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அணுசக்தியிலும் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியாவில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது உலகளாவிய பசுமை எரிசக்தி மாற்றத்தில் நாட்டை முன்னோடியாக வைக்கச் செய்யும் என்று அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நாட்டில் உள்ள அனைவரது கனவாகவும் தீர்மானமாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர் இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அரசியல் நிர்பந்தத்தால் அல்லாமல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்படும் விளைவு என்று கூறினார். உலகின் முக்கிய நாடுகள் பொருளாதார ரீதியாக இடர்பாடுகளை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியை எட்டியதாக தெரிவித்தார். பலவீனமான 5 நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியா விடுபட்டு தற்போது உலகில் விரைவாக வளரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய அவர் தங்கள் கூட்டணி 22 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளதாக கூறினார். இந்த மாநிலங்கள் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 75% கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 10 மாநிலங்களில் பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிப்பதாகவும் அதில் 7 மாநிலங்களில் பிஜேபியும் தேசிய ஜனநாயக

0: ஜனநாயக கூட்டணியும் ஆட்சியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தங்கள் கூட்டணி கவனம் செலுத்துவதை இந்த சாதனை பிரதிபலிப்பதாக திரு நிதின் நபின் கூறினார். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் பலர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி சிறந்தவர் என்றும் வலிமை மிக்க ஞானமுடையவர் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்ய செய்தி தொடர்பாளர் திரு டிமித்ரி பேஸ்கோ கூறியபோது இருதரப்பு வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தொடர்ந்து பங்களிப்பார் என்று ரஷ்யா நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வோன் டே லேன், ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹூ, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலகத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்கேரியாவின் சோபியா நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, சுற்றுலா, பொழுதுபோக்கு துறை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். தமது பல்கேரிய பயணத்தை முடித்துக் கொண்டு பின்லாந்து சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் இன்று அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். அம்மாநிலத்தில் தங்கள் நிறுவனங்கள் மூலம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். மாநிலத்தின் பொருளாதார சாத்தியக்கூறுகள் மீதான நம்பிக்கையின் காரணமாக தொழில்துறையினர் முதலீடு செய்ய விரும்புவதாக அவர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிடம் கூறினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை நேபாள அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித இடையூறுமின்றி நேபாளத்திற்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களின் தன்மை குறித்து நேபாளம் அண்மையில் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தலைநகர் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையடுத்து தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் அனைத்து வகை கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000,000 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. அமெரிக்க குடியுரிமையை சட்டவிரோதமாக பெறுவதை தடுக்கும் நோக்கில் அந்நாடு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஐரோப்பா, மேற்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சில நிறுவனங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்வதற்கு விசாக்களை பெற்றுத்தர உதவுவதை கண்டறிந்து அந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து வடக்கு ஆப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட 100 விசா உரிமைகளை அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் ரத்து செய்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஒடிஷா, சிக்கிம், கேரளா மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், பீகார், ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது.

ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாரணி வருவாவை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா மால்விகா பன்சோதை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு மணி 12:30 தொடங்குகிறது. மெக்சிகோ சிட்டியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரிய இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி வருவாவை இன்று

0: பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:25, 10:00. ஆகாஷ்வாணி சென்னை மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு
3: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: பெண்கள் ஆரோக்கியம்னாலே அது யூரோஜெனைட்டல் சிஸ்டம் சார்ந்த விஷயமாக தான் இருக்கும். ஒரு பெண்ணினுடைய யூரோஜெனைட்டல் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அதை சார்ந்துதான் ஒரு பெண்ணினுடைய மனோ ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் இருக்கும். யூரோஜெனைட்டல் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸும் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸும் அதோடைய நலன் அதனுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் சேர்ந்து வரும். ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை நாம் எந்த அளவுக்கு பயிற்சிகள் செஞ்சு அதற்கு உண்டான உணவுகள் எடுத்துக்கிறோமோ அதன் மூலியமாக முழுமையாக ஒரு பெண்ணுடைய ஆரோக்கியம் இருக்கும்னு சொல்கிறோம். ஆனால் நேரடியாக இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் பண்ணுற ஒர்க் அவுட் ஒரு புறம் இருந்தாலும் அதை இயக்கக்கூடிய பவர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டில் இருக்குது. ஒரு பெண்ணினுடைய தைராய்டு கிளாண்டுடைய ஃபங்க்ஷனை பொறுத்து தான் தைராய்டு கிளாண்ட் போடுற ஆர்டர் பிரகாரம் தான் ஒரு பெண்ணினுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்துட்டு செயல்படுது. அதனால பெண்ணினுடைய ஆரோக்கியம்னு வரும்போது தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டியை அதிகரிக்கக்கூடிய பயிற்சிகள் உணவுகள் வாழ்வியல் முறைகளை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக மேம்படுத்தணும். ஸோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மூலயமா வெயிட் அதிகமாக போடுறது, மூட் ஸ்விங்ஸ் வர்றது, அதுக்கப்புறமா உடல்ல அங்கங்கே ஏற்படுற வலி. பெண்ணுக்கு அடிக்கடி வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ். பெண்களுக்கு ஆண்களை விட யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக ஏற்படும். இதற்கு காரணம் அவங்களுடைய உடல் அமைப்பு. இப்போ பெண்ணினுடைய கர்ப்பப்பையின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பையில் வந்துட்டு ஒரு குழந்தைய எதிர்பார்த்து அங்கே வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் ஃபார்ம் ஆயிட்டு அந்த மாதம் அங்கே கரு தரிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து என்ன ஆகும்னா அடுத்த மாதம் வந்து அதுவே வந்து அந்த ப்ரொடெக்டிவ் லேயரை உடைச்சு அந்த கழிவாக மாற்றி அது வெளியேற்றும். இதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது தைராய்டு கிளாண்டு. இப்போ தைராய்டு கிளாண்டுக்கான எக்ஸசைஸ்னா சர்வாங்காசன பயிற்சி. ஒவ்வொரு பெண்ணுக்குமே முழுமையாக கர்ப்ப சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை யூரினரி ட்ராக் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தைராய்டு சார்ந்த இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து சர்வாங்காசன பயிற்சி, மச்சாசன பயிற்சி, அதுக்கப்புறம் விபரீத கரணி, அப்புறம் ஹலாசன பயிற்சி, இதை தாண்டி வந்து தனுராசனா, நவாசனா, நௌகாசனா போன்ற பயிற்சிகள்லாம் இவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முழுமையாக உடலில் எங்கேயுமே எந்த விதமான கழிவும் தேங்காது. அவங்களுடைய எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இந்த மாதிரியான இயற்கை நியதிகள் வந்து உடம்புல பெண்களுக்கு நடக்கும்போது ஆப்வியஸா இன்னொரு ஒரு சைடு எஃபெக்டும் இருக்கு. அது என்னன்னா மூட் ஸ்விங்ஸ். ஸோ அந்த நேரங்கள்ல அதிகப்படியா சுரக்கிற ஈஸ்ட்ரோஜனோடைய ஹார்மோனல் விஷயங்கள்னால ஒவ்வொரு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் அதிகமா இருக்கும், ப்ளோட்டிங் அதிகமா இருக்கும். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து மைக்ரேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் காலகட்டங்கள்ல அந்த மைக்ரேன் அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஈஸ்ட்ரோஜன்னால பெண்களுக்கு அந்த வலிய உணரக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். சோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நாம யோக பயிற்சியில முழுமையா ஈடுபடும் போது எல்லா ஹார்மோன்ஸையும் அது கரெக்டா வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி பேலன்ஸ்டா வச்சிருக்கும். ஒரு பெண் முழுமையா மனதளவுலையும் உடல் அளவுலையும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு யோகாவில் பல பயிற்சிகள் இருக்கு. மேற்சொன்ன மாதிரி சர்வாங்காசனா, மச்சாசனா, நவாசனா, நௌகாசனா, புஜங்காசனா, தனுராசனா, ஹலாசனா, சூரிய நமஸ்கார பயிற்சி, இது போன்ற பயிற்சிகள், அப்புறம் சக்கி சாலனாசனா, கத்யத்மக் மேரு வக்ராசனா, உபவிஷ்ட கோணாசனா, கோணாசன பயிற்சிகள், இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் பெண்கள் பண்ண பண்ண அவங்களுடைய உடலும் மனசும் உறுதியா இருக்கும்.
3: இதுவரை யோகா

0: நேரம் இப்பொழுது 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ராமகிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. அப்போது ஒரு ஓவியர் இருந்தாராம். அவருக்கு ஒரு ஆசை, ராமகிருஷ்ணர் படத்தை வரையணும், அதை அவர்கிட்டயே கொண்டுகிட்டு போய் காட்டி அபிப்பிராயம் கேட்கணும். இதுதான் அந்த ஓவியரின் ஆசை. உடனே ராமகிருஷ்ணர் படத்தை வரைஞ்சி முடித்தார். அதை எடுத்துக்கிட்டு போனார். இவர் போன சமயம் அங்கே ராமகிருஷ்ணர் சீடர்களோடு உட்கார்ந்துருக்கிறார். விவேகானந்தர் அங்கே இருக்கிறார். இந்த ஓவியர் கொண்டுகிட்டு போய் தான் வரைந்த ஓவியத்தை அவர்கிட்ட காட்டினார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஓவியத்தை ராமகிருஷ்ணர்கிட்டயே காட்டுறார். ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த படத்தை பார்த்தார். உடனே அது காலை தொட்டார். குருதேவருடைய இந்த செயல் சீடர்களுக்கு ரொம்ப வியப்பை உண்டு பண்ணிச்சு. சில பேர் மனசுக்குள்ளேயே ரொம்ப குழம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்படி பண்ணுறாருன்னு. என்ன இது, இது அவரோட படம், அவரே அவரோட படத்தின் காலை தொடுறார் அப்படின்னு யோசித்தாங்க. சில பேர் ஒன்றும் புரியாமல் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல சீடர்கள் மட்டும் இல்லை, சீடர் அல்லாத பல பேர் இருந்தாங்க. தன்னுடைய காலை தானே தொடர இவருடைய செயல் பற்றி என்ன நினைக்கிறது அப்படின்னு அவங்களும் குழம்பி போய் நிற்கிறாங்க. அந்த படத்தை வரைஞ்சி அவர்கிட்ட காட்டின அந்த ஓவியருக்கும் அதிர்ச்சி. இருந்தாலும் அவர் சீடர் கிடையாது, அதனால் கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு கேட்டார், என்னங்க இது, என்னால் என்னுடைய கண்களையே நம்ப முடியல. இது உங்கள் சொந்த உருவப்படம், நீங்கள் உங்கள் சொந்த கால்களையே தொடுறீங்க, இது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குதே அப்படின்னார். ராமகிருஷ்ணரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுதான். அவர் சொன்னாராம், இது என்னோட படம்ங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இது என்னோட படம்ங்கிறதுனால நான் இதோட காலை தொடலை. நீ என்னுடைய சமாதி நிலையை இந்த படத்தில் படம் பிடிச்சி காட்டியிருக்கிற, அதனால் அதோட காலை தொடுறேன். சமாதி நிலையில் யார் இருந்தாலும், அது என்னுடைய படமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாருடைய படமாக இருந்தாலும் சரி, படம் யாருதுங்கிறது முக்கியமில்லை. இதில் எது முக்கியம்னா அது தன்னை உணர்ந்த ஒரு உணர்நிலையின் படம். அப்படி இருக்கிறப்போ அதோட காலை நான் தொடணும். அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஏன் சங்கடப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னாராம். இப்போ தான் அங்கேருந்து சீடர்களுக்கும் மற்றவங்களுக்கும் விவரம் புரிஞ்சுதான். இதுக்கு முன்னாடி யாரும் செய்யாததை இவர் செஞ்சுருக்கிறார், ஆனால் அவருடைய காரணம் ரொம்ப நியாயமானது அப்படிங்கிறத உணர்ந்தாங்களாம். இதுவரைக்கும் ஆன்மீகத்தில் சமாதி நிலை, அதாவது தன்னை உணர்ந்த நிலை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சமாதி நிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு அம்மா டாக்டர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், டாக்டர் என் வீட்டுக்காரருக்கு உடம்பில் ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன், நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் காதில் விழாத மாதிரி உட்காந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம், அம்மா அது உடம்பு கோளாறு இல்லை, அது ஒரு பெரிய திறமை அப்படின்னாராம்.
0: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: பெட்டையாடுகளின் உடல் ஆரோக்கிய நிலையை சீர் செய்ய ஏற்கனவே குட்டி இன்று குட்டிகளை பிரித்த ஆடுகளும் புதிதாக இளம் பெட்டையாடுகளும் சினைக்கு தயாராகும் பெட்டையாடுகளுக்கு செழுமை செய்தல் ஃப்ளஸ்ஸிங் என்ற முறையில் சத்துக்கள் நிறைந்த அடர்த்தி உணவு அளிக்கும் பொழுது சினை முட்டைகள் நன்கு வளர்ச்சி அடைவதுடன் ஆடுகளின் உடல்நிலை மேம்பட்டு சினை பிடிக்கும் வாய்ப்பும் அதிகமாவதுடன் பல குட்டிகள் ஈனும் திறனும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது.
4: ஆடுகளில் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவர்களின் கருத்துக்கள்.
2: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: புத்தம் புது காலையில் இனித்திரை கானம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக SP பாலசுப்பிரமணியம் சித்ரா குரல்களில் ஒலிக்கிறது வேதம் புதிது படப்பாடல்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமாக போகிறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போகிறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா?

0: அதனால தான்.
1: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
0: அதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: நேரம் 7:45, ஆகாஷ்வாணி சென்னை. நகர்வலம் செல்வோமா நேயர்களே?
3: நகர்வலம்.
4: முக்கிய ரயில் நிலையங்களில் அவசர சிகிச்சை மையம்.
5: தரைவழி போக்குவரத்தில் ரயில்கள் மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளன. சென்னையில் தினமும் லட்சக்கணக்கான மக்கள் ரயில் சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். தெற்கு ரயில்வேக்கு உட்பட்டு 434 புறநகர் ரயில் நிலையங்களும் 742 புறநகர் அல்லாத ரயில் நிலையங்களும் இயங்கி வருகின்றன. இதில் நாள்தோறும் சுமார் 24 லட்சம் மக்கள் ரயிலில் பயணிக்கின்றனர். இந்த ரயில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் முக்கிய திட்டம் ஒன்று தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது. திடீர் உடல்நலக்குறைவு, மயக்கம், விபத்து போன்ற அவசரகால நிலைகளில் உடனடி மருத்துவ உதவி கிடைக்காத சூழல் தற்போது நிலவி வருகிறது. இதனால் ரயிலில் பயணிக்கும் பயணிகளுக்கு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்படும் போது அவர்களுக்கு அவசர கால மருத்துவ சிகிச்சை வழங்க முடியாத நிலை காணப்படுகிறது. தற்போது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் முக்கிய ரயில் நிலையங்களில் மருத்துவ வசதிகள் செய்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக தெற்கு ரயில்வே திட்டம் ஒன்றை செயல்படுத்தியுள்ளது. முக்கிய ரயில் நிலையங்களில் 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சை மையங்கள் மற்றும் முதலுதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நகர்ப்புற மற்றும் புறநகர் பயணிகள் அதிகம் பயன்படுத்தும் நிலையங்களில் முதற்கட்டமாக இந்த வசதி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தாம்பரம் ரயில் நிலையம், காட்பாடி சந்திப்பு ரயில் நிலையம், செங்கல்பட்டு சந்திப்பு ரயில் நிலையம் உள்ளிட்ட 10 ரயில் நிலையங்களில் மருத்துவ அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் முதலுதவி வசதிகள், அவசர சிகிச்சை ஆதரவு, அத்தியாவசிய மருந்துகள், உயிர்காக்கும் சாதனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் கிடைக்கும். அங்கு பயிற்சி பெற்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்கள் எப்போதும் தயார் நிலையில் இருப்பார்கள். அவசர சிகிச்சைக்கு பிறகு பயணிகளை அவர்கள் விரும்பும் மருத்துவமனைக்கு அனுப்பும் வசதியும் அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நடைமேடைகள் மற்றும் ரயில்களிலிருந்து நோயாளிகளை அவசர உதவி மையத்துக்கு அழைத்து வருவதற்கு பேட்டரியில் இயங்கும் வாகனங்களும் தயார் நிலையில் இருக்கின்றன. இந்த மையங்கள் ஆரம்ப சுகாதார சேவைகளை வழங்குவதோடு நெபுலைசர்கள் மற்றும் ஸ்ட்ரெச்சர்கள் போன்ற புத்துயிர் பெறுவதற்கான உபகரணங்களையும் கொண்டுள்ளன. ஒவ்வொரு மையத்திலும் 3 படுக்கை வசதி உள்ளது. அத்துடன் அனைத்து அடிப்படை மற்றும் அவசர மருந்துகளின் இருப்பும் உள்ளது. வலிப்பு, மாரடைப்பு, தலைவலி, காய்ச்சல், உடல்வலி, கால்வலி, வழிக்கு விழுந்தால் ஏற்படும் காயங்கள், பழைய காயங்களுக்கு கட்டுப்போடுதல் போன்றவை இந்த மையங்களில் காணப்படும் பொதுவான நிகழ்வுகளாக உள்ளன. நோயாளிகளுக்கு முதலுதவி அளித்த பிறகு அவர்களின் உடல்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு தனியார் அல்லது அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் அரசு அல்லது தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். பயணிகள் ரயில் நிலையத்தில் உள்ள இந்த அவசர சிகிச்சை மையங்களை நேரடியாகவே அணுகலாம். பயணிகளுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக ரயில்வே பாதுகாப்பு படையை அழைக்கலாம். அதற்காக 1-3-9 என்ற உதவி எண்ணையோ அல்லது இந்திய ரயில்வேயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தையோ பயன்படுத்தலாம். ரயிலில் பயணிக்கும் போது எதிர்பாராத விதமாக அவசர உதவி தேவைப்பட்டால் உடனடியாக டிக்கெட் பரிசோதகர் அல்லது ரயில்வே ஊழியர்களை தொடர்பு கொண்டு மருத்துவ உதவியை கோரலாம். சென்னை சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்களில் மட்டும் இலவச மருத்துவ உதவி மையங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே செயல்பட்டு வருகின்றன. இந்த மையங்களில் முதல் உதவி அளிக்க தேவையான மருந்துகளும் சிகிச்சை முறைகளும் உள்ளன. பயணிகளுக்கு திடீரென ஏற்படும் காயம், மாரடைப்பு, மூச்சு திணறல் உட்பட பல்வேறு பாதிப்புகளுக்கு முதலுதவி தேவைப்படும். அத்தகைய பயணிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்கான வசதிகள் சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்களில் உள்ளன. எழும்பூரில் உள்ள மருத்துவ மையத்தில் சராசரியாக 15-20 நோயாளிகள் தினமும் வந்து செல்லுகின்றனர் என்றும், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தினமும் 20-30 நோயாளிகள் வந்து செல்வதாகவும் அவசர சிகிச்சை மைய ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். இதேபோன்று மாம்பழம், தாம்பரம், திருவள்ளூர், பெரம்பூர், செங்கல்பட்டு, அரக்கோணம் உள்ளிட்ட 10 ரயில் நிலையங்களில் தற்போது விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. சென்னை, தாம்பரம் மற்றும் சேலம் உட்பட தமிழகத்தில் உள்ள 4 முக்கிய ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிக்காக இலவச மருத்துவ மையம் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. அதிக மக்கள் பயன்படுத்தும் ரயில் நிலையங்களில் மருத்துவ சேவைகளை கொண்டு வருவது பயணிகளின் உயிர்

0: பாதுகாப்பை மேம்படுத்த முக்கிய முயற்சியாகும். எதிர்காலத்தில் தமிழகத்தின் மேலும் பல முக்கிய ரயில் நிலையங்களிலும் இதே திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
1: முக்கிய ரயில் நிலையங்களில் அவசர சிகிச்சை மையம். எழுதியவர் குன்றில் குமார், வாசித்தவர் விஜய்.
2: உலா வந்தது நகர்வலம். நேரம் 7:50. இனி தொடர்வது காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. தாம்பரம் அனகாபுத்தூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தனது மகள் ஆர். பவித்ரா என்பவரை 31 காணவில்லை என்று தெரிவித்துள்ளார். காணாமல் போனவர் பற்றிய விவரங்கள். வயது 17, உயரம் 5 அடி, தாய்மொழி தமிழ், அடையாளம் மாநிலம், காணாமல் போன அன்று மஞ்சள் நிற சுடிதார் மற்றும் கிரே நிற லெகின்ஸ் அணிந்திருந்தார். இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண்கள் தாம்பரம் காவல் கட்டுப்பாட்டு அறை 8525007100 மற்றும் T4 சங்கர் நகர் காவல் நிலையம் 9498100054 மற்றும் T4 சங்கர் நகர் காவல் ஆய்வாளர் 9840595786. அலைபேசி எண்கள் மீண்டும் தாம்பரம் காவல் கட்டுப்பாட்டு அறை 8525007100 மற்றும் T4 சங்கர் நகர் காவல் நிலையம் 9498100054 T4 சங்கர் நகர் காவல் ஆய்வாளர் 9840595786. காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு கேட்டோம்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா.

0: நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: இனி தொடர்வது.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
4: அன்புள்ள புருஷோத்தமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது உடம்பு, உடம்பிலுள்ள உறுப்புகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் பசி. பசின்னா பசித்தவுடன் என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம். அப்போ உணவு தான் முக்கியம். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். எப்போ நமக்கு உணவு தேவையோ அந்த நேரத்தில் வயிற்றில் சில அமிலங்கள் சுரக்கும். அதன் விளைவாக பசி உணர்வு ஏற்படும். பசிக்கும் போது சாப்பிட்டுடணும். பசித்து புசின்னு ஒரு பொன்மொழி உண்டு. பசிக்கும்போது உணவு உட்கொண்டால்தான் உணவு முழுமையாக செரிமானமாகி சத்துக்களை உடல் கிரகித்து கொள்ளும். பசி உணர்வு இல்லாதப்போ சாப்பிட்டோம்னா இந்த செயல்பாடு முழுமையாக நடைபெறாது. அதனால் நேரத்துக்கு சாப்பிடுவதை காட்டிலும் பசித்த பின் சாப்பிடணும், அதுதான் நல்லது. எப்போது நமக்கு பசி வந்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் வருதோ அப்போதே செரிமானத்துக்கான வேலைகள் துவங்கிடுது. ஒரு சராசரி மனிதன் எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுவார். சாப்பிட்றோம். சில பேர் 2 வேளையும் சாப்பிட்றாங்க. நோய்வாய்ப்பட்டவர்கள், அதாவது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு 4-5 வேளை சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து. புருஷோத்தமனையா, என்ன சாப்பிட போகிறோங்கிறத திட்டமிடுதலில் தொடங்கி அந்த உணவை பார்ப்பது, நுகர்வது, சுவைப்பதுன்னு உணவு வயிற்றுக்குள்ளே போகும் முன்பே அந்த உணவின் லகுவான தன்மையை பொறுத்து செரிமானத்துக்கு தயாராகிடும். உணவு உட்கொள்ளும் போது முதல்ல மிகவும் மென்மையான உணவு பண்டங்களை உட்கொண்டுட்டு அப்புறம் கடினமான உணவு வகைகளை சாப்பிட்டா ஜீரணம் என்பது எளிதாக நடைபெறும். பொதுவாக உடல்வாகு உள்ளவர்கள், கனபாடிகள் அதிக சாப்பிடுவார்கள் என்ற ஒரு கருத்து இருக்குது. அது உண்மை இல்லை. ஒருவரின் உடல் அமைப்பை பார்த்து அவர் எவ்வளவு சாப்பிடுவார்னு தீர்மானிக்க முடியாது. உடல் அமைப்புக்கும் உணவின் அளவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருத்தர் தொடர்ச்சியாக அதிகம் சாப்பிட்டு வந்தார்னா நாளடைவில் அவரது இறைப்பையின் அளவு தானாக பெரிதாகிடும். அதற்கேற்றாற்போல் பசியும் உணவின் அளவும் அதிகரிச்சிடும். விழாக்கள், பண்டிகைகள், கொண்டாட்டங்களின் போது சாப்பிடுவதற்கு முன் இனிப்பை பரிமாறுவாங்க. காரணம், இனிப்பை வாயில் போட்டு மெல்லும்போது உமிழ்நீர் அதிக அளவு சுரக்கும். உமிழ்நீரோடு தான் நாம் உண்ணும் உணவு உணவு குழாய் இறைப்பையை சென்றடையும். செரிமானத்தை இந்த உமிழ்நீர் தான் எளிதாக்கும். நல்ல தூக்கம் இல்லாதவர்கள் உணவை அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். வயிறு முட்டை சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும்பாங்க. தூக்கம் வரும், ஆனால் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. வயிற்றில் 1/3 இடம் காலியாக இருக்கணும். அப்புறம் நிறைய வெளிநாட்டு சமாச்சாரங்கள், கலாச்சாரங்கள் நம்ம மக்களிடம் வந்துடுச்சு. ஸ்பூன் போட்டு சாப்பிட்றாங்க. கைகளால் உணவை பிசைஞ்சி வாய்க்குள்ளே போட்டு நல்லா மென்று சாப்பிட்றது தான் நமது பழக்கம், நல்லதும் கூட. புருஷோத்தமனையா, உடல் உழைப்பு இல்லைனாலும் நமது உடலில் உள்ள உறுப்புகள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கின்றன. ஓய்வில்லாமல் உடல் இயக்கத்துக்கு உணவு தேவை. அதனால் எந்த வேலை செய்யலைனாலும் கண்டிப்பாக பசி எடுக்கும். நேரம் தவறாமல் சாப்பிட்டுடணும். குறிப்பாக காலை உணவை நிறுத்தவே கூடாது. அதுக்கு பேரே பிரேக்ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்னா உண்ணாவிரதம், பிரேக்னா உடைக்கிறோம். முத நாள் இரவு 8-9 மணிக்கு சாப்பிட்ட பிறகு மறுநாள் காலை 8-9 மணிக்கு 11-12 மணி நேர இடைவெளிக்கு பிறகு தான் சாப்பிட்றோம். காலை உணவை தவிர்ப்பது உடல் நலத்துக்கு கேடு. பசி தகுந்த நேரத்தில் எடுத்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அதிகமான டென்ஷன், கவலை, மன அழுத்தம் போன்றவை இருந்தால் விரும்பும் உணவு எதுவோ அதை மட்டும் எடுத்துக்கணும். அதையும் அளவாக எடுத்துக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். பல்கேரிய சென்றுள்ள வெளியுறவு திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் புத்தம் புது காலையில் தொடர்கிறது திரைகானம். முதல் பாடல் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து. மது பாலகிருஷ்ணன் ஆஷா போன்ஸ்லே பாடியது.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப்ல இருக்க முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: பெட்டையாடுகளின் உடல் ஆரோக்கிய நிலையை சீர் செய்ய ஏற்கனவே குட்டி இன்று குட்டிகளை பிரித்த ஆடுகளும் புதிதாக இளம் பெட்டையாடுகளும் சினைக்கு தயாராகும் பெட்டையாடுகளுக்கு செழுமை செய்தல் ஃபிளஸிங் என்ற முறையில் சத்துக்கள் நிறைந்த அடர்த்தியவனம் அளிக்கும் பொழுது சினை முட்டைகள் நன்கு வளர்ச்சி அடைவதுடன் ஆடுகளின் உடல்நிலை மேம்பட்டு சினை பிடிக்கும் வாய்ப்பும் அதிகமாவதுடன் பல குட்டிகள் ஈனும் திறனும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது.
2: ஆடுகளில் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி. பந்தேஸ்வரன் அவர்களின் கருத்துக்கள்.

0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: திரைகானத்தில் தொடர்ந்து கல்லூரி படத்திற்காக ஹரிணி சுதாகர், ஹரிச்சரண் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கேசி நிகழ்ச்சியில் அக்கறை சகோதரிகள் எஸ் சுப்பலட்சுமி, எஸ் சொர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், வி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், வி ஸ்ரீ சுந்தர் குமார் அவர்கள் கஞ்சிரா, ராவே ஹிமகிரி குமாரி என்ற ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். தோடி ராகம் ஆதி தாளம்.

நேரம் இப்பொழுது 9:26:20. அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்கறை சகோதரிகள் எஸ் சுபலக்ஷ்மி, எஸ் சொர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர். ராகுல் அவர்கள் வயலின், வி. சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி. ஸ்ரீ சுந்தர்குமார்

நேரம் இப்பொழுது 9:26:20. அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்கறை சகோதரிகள் எஸ் சுபலக்ஷ்மி, எஸ் சொர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், வி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து தக்ஷிணாமூர்த்தே என்று தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ராகம் சங்கராபரணம், மிஸ்ர ஜம்பதாளம்.

நிகழ்ச்சி நிறைவாக சர்வம் பிரம்மமயம் மதுவந்தி ராகம் ஆதிதாளம் சதாசிவ பிரம்மேந்தர் கீர்த்தனை தொடர்ந்து நம்பி கெட்டவர் எவர் ஐயா என்ற பாபநாசம் சிவன் பாடல் ஹிந்தோளம் ராகம் ஆதிதாளம்

அரங்கிசையில் இதுவரை அக்கறை சகோதரிகள் எஸ் சுபலட்சுமி, எஸ் சொர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்டோம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சீரா.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். ஓமான் கடற்பகுதியில் 24 இந்திய பணியாளர்கள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 21 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதிராஜாவின் உடல் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காட்ரோட்டில் உள்ள பண்ணை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின்

0: பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். சேது திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம்.

நேரம் 10:13. 10 நொடி ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் இணைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல் படம் ஜோடி.

ஜோடி திரைப்படத்தில் ஸ்ரீனிவாஸ் சுஜாதா பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து ஹரிஹரன் பாடியுள்ள பாடல், படம் மோனிஷா என் மோனலிசா.

தாரி தத்தாம் தான தத்தா ஜோனு தத்தாங்கிறதுக்கு தருகிறதுக்க தத்து தருகிறதும் தித் தருகிறதும் தருகிறதும் ததிங்கிறதுக்கு ததிங்கிறதுக்கு தகுதிக்கு ததிங்கிறதுக்கு தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்தி இங்கே தத்தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தீங்கிறதுக்கு தருகிறது.

0: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகள் நலனுக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நித்தி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராமப்புற மக்களின் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக பொருத்தமில்லா காரணங்களை தமிழக அரசு தெரிவித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 19.5 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சாரதி பிரச்சார சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. நேரம் 11

11:02 ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக கிளிஞ்சல்கள் திரைப்படத்திலிருந்து டாக்டர் கல்யாண் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: உடல் ஆரோக்கிய நிலையை சீர் செய்ய ஏற்கனவே குட்டி ஈன்று குட்டிகளை பிரித்த ஆடுகளும் புதிதாக இளம் பெட்டை ஆடுகளும் சினைக்கு தயாராகும் பெட்டை ஆடுகளுக்கு செழுமை செய்தல் ஃப்ளஷிங் என்ற முறையில் சத்துக்கள் நிறைந்த அடர்த்தி உணவு அளிக்கும் பொழுது சினை முட்டைகள் நன்கு வளர்ச்சி அடைவதுடன் ஆடுகளின் உடல்நிலை மேம்பட்டு சினை பிடிக்கும் வாய்ப்பும் அதிகமாவதுடன் பல குட்டிகள் ஈனும் திறனும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது.
1: ஆடுகளில் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி. பந்தேஸ்வரன் அவர்களின் கருத்துக்கள்.
2: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து ஆஷா போஸ்லே பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com.

0: 1@gmail.com.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சலங்கை ஒலி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து யூத் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: என்னன்னு அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஸ்டேரிங், இன்னொரு கையில சேட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கிய

0: முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
1: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல.
0: ராஜா ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
1: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
0: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
1: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை 2:15 கேட்கலாம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: மாட்டிக்கிட்டீங்க. UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பன்னிரண்டு 10 சங்கீத சாரல், ஹரிஷ் கணபதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் நமோ ட்ரோன் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, அக்யூபங்சர் சிகிச்சை குறித்து விளக்குபவர் நஸ்ரீன் அவர்கள். குழந்தைகளுக்கு வயிறு நிறைந்தால் மட்டும் போதுமா, விளக்குபவர் பிருந்தா பார்த்திபன் அவர்கள். டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்புகள் வழங்குபவர் பிளாரன்ஸ் துரை அவர்கள். சரிவிகித உணவு குறித்து விளக்குபவர் ஜெயலட்சுமி அவர்கள். பெண்களுக்கான சம உரிமைகள் பற்றி விளக்கம் அளிப்பவர் வழக்கறிஞர் சுவர்ணலதா அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு உமா மீனா. இரண்டு 15 மாலை 5:30 திரைகாணம் கேட்கலாம். 2:55 வானிலை.
4: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன்.
3: பொன்னியின்

0: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினந்தோறும் மாலை 6:10 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 9:00 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், வழங்குபவர் எம் சுமன், 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து.
1: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: பெட்டையாடுகளின் உடல் ஆரோக்கிய நிலையை சீர் செய்ய ஏற்கனவே குட்டி இன்று குட்டிகளை பிரித்த ஆடுகளும் புதிதாக இளம் பெட்டையாடுகளும் சினைக்கு தயாராகும் பெட்டையாடுகளுக்கு செழுமை செய்தல் பிளஸிங் என்ற முறையில் சத்துக்கள் நிறைந்த அடர்த்தியவனம் அளிக்கும் பொழுது சினை முட்டைகள் நன்கு வளர்ச்சி அடைவதுடன் ஆடுகளின் உடல்நிலை மேம்பட்டு சினை பிடிக்கும் வாய்ப்பும் அதிகமாவதுடன் பல குட்டிகள் ஈனும் திறனும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது.
3: ஆடுகளில் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி. பந்தேஸ்வரன் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: 8:05 திரைகானம் கேட்கலாம், 9:15 செய்தி சுடர், 9:30 நாடகமலர், அமுதக்கனி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் சேலம் கா ஜெகநாதன் அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி, லட்சுமி பாஸ்கரன் ஆகியோர். 10:00 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். சென்னை எஃப் எம் ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ரத்த தானம் குறித்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் ரத்த வங்கி அதிகாரி டாக்டர் தமிழ்மணி திருநாராயணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இனி தமிழ் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi is chairing the 11th Governing Council meeting of the Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi. The meeting will deliberate on measures to promote entrepreneurship, enhance skilling and create sustainable employment opportunities across the country. Discussions will also focus on collectively charting an implementation roadmap that leverages key enablers including governance, digital public infrastructure and partnerships while ensuring accountability and measurable impact. The theme of this year's meeting is Inclusive Human Development for Vikasit Bharat at 2047, which emphasizes the well-being and development of every Indian regardless of age, region, gender or socio-economic background. The government has waived excise duty on certain variants of ethanol blended petrol. In a notification, the Union Finance Ministry announced that petrol blended with 22%, 25%, 27% and 30% ethanol has been exempted from central excise duty. The ministry said all four fuel grades will now attract a nil rate of excise duty. The move is aimed at strengthening India's ethanol blending program, which seeks to reduce dependence on imported crude oil, cut carbon emissions, and enhance demand for domestically produced ethanol. Union Minister for Railways and Information and Broadcasting Ashwini Vaishnav virtually inaugurated a 20 kilowatt FM transmitter at Ramgarh in Jaisalmer district of Rajasthan during a program held at the Akashwani premises in Jaipur today. The event was attended by Jaipur MP Manju Sharma, Prasar Bharati Chairman Prasoon Joshi and Akashwani Director General Rajiv Kumar Jain, among other senior officials. Addressing the gathering, Union Minister Vaishnav, focusing on strategic infrastructure, highlighted the government's commitment to strengthening communication in border regions. He said today a major initiative to cover border areas has commenced in Rajasthan. The minister said the plan is to provide comprehensive coverage across the entire border belt of the country, stretching all the way from Kashmir. Trinamool Congress MP Prakash Chekbarayik has resigned as a member of the Rajya Sabha. He has sent his resignation letter to Rajya Sabha Chairman C.P. Radhakrishnan. Earlier, Trinamool Congress leaders and Rajya Sabha members Shukendu Shekhar Rai and Sushmita Dev had resigned from both the Rajya Sabha and the party.

Da da da ba ma ga ma ba da ma ga da ga pa ma za ma ga da sa ba da.

0: இதுவரை சங்கீத சாரலில் ஹரீஷ் கணபதி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் டி ஆர் பத்மினி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சோபனா விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மற்றும் பயிர் காப்பீட்டுத் திட்டம் அவர்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2014 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 160 கூடுதலாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சாலை மேம்பாட்டு பணிகளும் விரைவு சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும், இதன் காரணமாக மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கரில் பண்பலை ஒலிபரப்பு சேவையை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 427,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 22%, 25%, 27% மற்றும் 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு

மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகின்றன. முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையின் உச்சத்தை தொட்ட ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ் சிக் பரேக் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதையடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆயுதங்களை வைத்திருந்த 8 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ககாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 31 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 688 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 75,000 மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பி வி சிந்து 22-10, 21-12 என்ற செட்கணக்கில் இஷாராணி பருவாவை வென்றார். தன்வி சர்மா 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குவின்டி ரோஃபனை வென்றார். மற்றொரு 2வது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கீர்த்தி சர்மாவும் 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அப்கிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-16, 21-14 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பேட்ரபோன் ரங்ரூ பிரமாங் தங்குன் சீதா பிரசாத் இணையை வென்றது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி

0: சற்றுமுன் வரை 30.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக 49 ஓவராக குறைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவிகா அஹிர் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. 2020 கிரிக்கெட் போட்டிகள் சென்னையிலும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று தொடங்கி நாளை மறுநாள் 13 வரை பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். மேலும் பலத்த காற்று இதே வேகத்தில் இன்று கர்நாடகம் கேரள கடலோர பகுதிகள் லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு கிழக்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள் மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு தெற்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள் கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும் வாய்ப்பு உண்டு. நாளையும் காற்று இதே வேகத்தில் இப்பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். ஏ.எம். ராஜா ஜிக்கி பாடியுள்ள பாடல், இயற்றியவர் ஈ. ஆனந்தன், இசை சுதர்சனம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: மெல்லிசை பாடல்களில் அடுத்து செங்கதிர்வாணன் ஏற்றிய பாடல், பாடியவர் TL தியாகராஜன், இசை P விஸ்வநாதன்.

மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய மத்திய அமைச்சரவை நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை 2025 தொடங்கியது. இந்தியாவின் சுய உதவி குழு உறுப்பினர்கள் சமீபத்திய தொழில்நுட்பத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுவதற்காக இந்திய அரசு நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. பெண்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் விவசாயத்திற்கு உதவும் ட்ரோன்களை வாங்குவதில் மானியம் பெற இந்திய அரசு இந்த திட்டத்தை அங்கீகரித்தது. ட்ரோன்களின் உதவியுடன் சுய உதவிக்குழுக்களின் பெண் குடிமக்கள் அதிக நேரத்தை வீணாக்காமல் விவசாயத்தில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கலாம். சுய உதவிக்குழுவின் பெண் குடிமக்கள் மட்டுமே நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். சுய உதவிக்குழுவில் இருக்கும் பெண்களுக்காக ட்ரோன் சேவைகளை வழங்கும் வகையில் மத்திய அரசு நமோ ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு மொத்தம் 1,261 கோடி ரூபாய் நிதியை முன்மொழிந்துள்ளது. சுய உதவிக்குழுவை சேர்ந்த 15,000 பெண் குடிமக்கள் இந்த திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். ட்ரோன் உதவியுடன் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் மூலம் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளை திறம்பட செய்ய முடியும். சுய உதவிக்குழுவில் இருக்கும் பெண்களின் சமூக நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே இந்த திட்டத்தை தொடங்குவதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் உதவியுடன் பெண்கள் சுயசார்புடையவர்களாக மாறி சம்பாதிக்க தொடங்கலாம். ட்ரோன்களை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் சுய உதவிக்குழு பெண்கள் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளாக அவற்றை பயன்படுத்தலாம். ட்ரோன்களை வழங்குவதன் மூலம் இந்திய அரசு சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு சமீபத்திய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் மொத்த ட்ரோன்களின் தொகையில் 80% அல்லது அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் வரை மானியத்தை வழங்குகிறது. விண்ணப்பதாரர்கள் சுய உதவிக்குழுவின் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் 1 லட்சத்திற்கும் குறைவாக இருத்தல் வேண்டும். இதனை தகுதி அளவுகோள்களாக மத்திய அரசு நியமித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் ட்ரோன் வாங்குவதற்கு மானியம் பெறுகிறார்கள். இந்த திட்டத்தில் வழங்கப்படும் ட்ரோன்களானது சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புடையவை. இதற்கு இந்திய அரசு 80% மானியத்தை வழங்குகிறது. மேலும் ட்ரோன்களை எவ்வாறு சரியாக இயக்குவது என்பது குறித்த பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. பெண் விவசாயிகள் உரங்களை எளிமையாக வயல்களில் தெளிக்கும் பணியினை மேற்கொள்வதுடன் அதனை வாடகை சேவைகளாக வழங்கி அதன் மூலமும் சம்பாதிக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைவதற்காக தேவையான ஆவணங்கள் என்னவென்றால் ஆதார் அட்டை, மொபைல் எண், மின்சார கட்டணம், முகவரி சான்று, பான் அட்டை, ரேஷன் கார்டு. ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக எவ்வாறு மாறுவது? ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக மாற விண்ணப்பதாரரின் ஆண்டு குடும்ப வருமானம் 1 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும். சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாய்.

0: ரூபாயாக இருத்தல் வேண்டும். குறைந்தது 4 விவசாய பருவங்கள் நீடித்திருக்க வேண்டும். ஊரக பெண்களை சக்தியுடையவர்களாக இந்த நமோ ட்ரோன் தீதி திட்டம் மாற்றியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டத்தின் வாயிலாக பெண்கள் ட்ரோன் பைலட்டுகளாக உருமாறியிருப்பதாகவும் இந்திய வேளாண் துறையை நவீனமயமாக ஆக்கியுள்ளதாகவும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த திட்டத்தின் பெண் பயனாளிகளை அவர் ஆகாய படையினர் என்று வர்ணித்துள்ளார். மேலும் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் இந்த ட்ரோன்களின் உதவியுடன் இந்த பெண்கள் 5 மணி நேரத்தில் தங்களது பணிகளை எளிமையாக முடித்து விடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த பெண்கள் நிலத்தினை தொட்டு வேளாண் பணிகளை மேற்கொள்வதுடன் தற்போது ஆகாயத்தையும் எட்டி தொட்டுவிட்டார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரோன் தீதிகளை பாராட்டியுள்ளார். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi is chairing the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi. The meeting will deliberate on measures to promote entrepreneurship, enhance skilling and create sustainable employment opportunities across the country. Discussions will also focus on collectively charting an implementation roadmap that leverages key enablers including governance, digital public infrastructure and partnerships while ensuring accountability and measurable impact. In a social media post, Mr. Modi said, guided by the spirit of cooperative federalism, centre and states are working together to accelerate India's development journey. He added that the collective efforts of the centre and states will play a pivotal role in realising the shared vision of Viksit Bharat. The theme of this year's meeting is Inclusive Human Development for Viksit Bharat at 2047, which emphasizes the well-being and development of every Indian regardless of age, region, gender or socio-economic background. The government has waived excise duty on certain variants of ethanol blended petrol. In a notification, the Finance Ministry announced that petrol blended with 22, 25, 27 and 30% ethanol has been exempted from central excise duty. The ministry said all 4 fuel grades will now attract a nil rate of excise duty. The move is aimed at strengthening India's ethanol blending program, which seeks to reduce dependence on imported crude oil, cut carbon emissions and enhance demand for domestically produced ethanol. Union Minister for Railways and Information and Broadcasting Ashwini Vaishnav virtually inaugurated a 20 kilowatt FM transmitter at Ramgarh in Jaisalmer district of Rajasthan during a program held at the Akashwani premises in Jaipur today. The event was attended by Jaipur MP Manju Sharma, Prasar Bharati Chairman Prasoon Joshi and Akashwani Director General Rajiv Kumar Jain, among other senior officials. Addressing the gathering, Union Minister Vaishnav, focusing on strategic infrastructure, highlighted the government's commitment to strengthening communication in border regions. He said today, a major initiative to cover border areas has commenced in Rajasthan. The minister said the plan is to provide comprehensive coverage across the entire border belt of the country, stretching all the way from Kashmir.
3: Today, a new 20 kilowatt FM transmitter was launched in Jaisalmer, which will cover not only the district but also surrounding regions. About an 80 kilometer radius and nearly 20,000 square kilometers. This is a significant step forward.
2: All 3 Indian seafarers who were initially reported missing after the tragic incident aboard the commercial vessel Palau-flagged MT Sotobelo have now been confirmed dead. The tanker was hit off the coast of Oman in a suspected US missile strike. In a social media post, Union Minister for Ports, Shipping and Waterways, Sarbananda Sonowal said the bodies of 3 seafarers have been located and identified. Trinamool

வார சிந்தனை. யாரை பிரிந்த பின் உங்களால் இயல்பாக இருக்க முடியவில்லையோ அவர்கள்தான் உங்கள் வாழ்வின் மொத்த சந்தோஷம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த மண்ணில் பிறந்த யாவரும் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ யாரோ ஒருவரின் அன்பிற்கு உரித்தானவர்கள்தான். உண்மையான பாசத்திற்கு தகுதியானவர்கள் நமக்கு கிடைத்துவிட்டால் கண்களில் கண்ணீருக்கு வேலை இருக்காது, மனதில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. மனம் கவலையால் வாடும் பொழுது இவரோடு பேசினால் மனம் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்று பிறர் நினைக்கும் அந்த ஒரு நபராக வாழ கற்றுக்கொள்வோம். வாழ்க்கை வரமாகும். இந்த அருமையான சிந்தனை வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

0: இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருப்பது நம் விருந்தினர் பகுதியில் அக்குபஞ்சர் மருத்துவ முறை குறித்து விளக்குகிறார் நஸ்ரின் அவர்கள். மனம் மலரட்டும் பகுதியில் குழந்தைகளுக்கு வயிறு நிறைத்தால் மட்டும் போதுமா விளக்குகிறார் பிருந்தா பார்த்திபன் அவர்கள். அறுசுவை அரங்கம் பகுதியில் டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்புகள் தருகிறார் ஃபிளாரன்ஸ் துரை அவர்கள். நலம் நம் கையில் பகுதியில் சரிவிகித உணவு பற்றி எடுத்துரைக்கிறார் ஜெயலட்சுமி அவர்கள். நாளும் அறிவோம் பகுதியில் பெண்களுக்கு சம உரிமை விளக்கம் தருகிறார் வழக்குரைஞர் சுவனலதா அவர்கள். நம் விருந்தினர்
1: பல்வேறு மருத்துவ முறைகள்ல ஒரு மருத்துவ முறை அக்குபஞ்சர். இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறையை பல ஆண்டுகளாக கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி வருகின்ற, அதை பல நபர்களுக்கு அதில் சிகிச்சை அளித்து வருகின்ற அனுபவம் உள்ள திருமதி நஸ்ரின் அவர்கள் இன்று நம்மிடையே அது பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம்.
2: வணக்கம்மா.
1: முதல்ல அக்குபஞ்சர்னா என்ன, அது எந்த விதமான ஒரு மருத்துவ முறை, அது எங்கிருந்து வந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: அக்குபஞ்சர்னா அது சீனால இருந்து வந்த ஒரு மருத்துவ முறை தான். எப்படி சிகிச்சை அளிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மயிர் இலைகளை காட்டிலும் மிக மெல்லிய ஊசிகளை கொண்டு நம்முடைய உடம்புல இருக்கிற வர்ம புள்ளிகளை

0: தூண்டுவதன் மூலமாக நம்முடைய நோய்களை சரி செய்யும் முறை தான் அக்குபஞ்சர்ங்கிற ஒரு மருத்துவ முறை. இப்போ நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு தலை வலிச்சா நம்ம தலையை தேய்ச்சி விடுறோம், இருமும் போது நம்ம நெஞ்சு பகுதியை தடவுறோம். எதற்காக? ஏன்னா அந்தந்த இடங்கள்ல அந்தந்த புள்ளிகள்ல ஏற்படுற குறைபாடு, ரத்த ஓட்ட குறைபாடு இல்லாட்டி தேக்கம்ங்கிறதான் நம்ம நோயா பதிவு பண்றோம். சோ அந்தந்த புள்ளிகள்ல நம்ம ஊசியை வச்சு குத்துவதன் மூலமா அந்த புள்ளிகளை செயல்படுத்தி நோய்களை சரி பண்றோம்.
1: ஓஹோ, நீங்க குத்தக்கூடிய அந்த ஊசி வந்து நம்முடைய சதை பகுதியை தாண்டி அது நரம்புகளை, நரம்புகள்ல போய் தைக்குதா எப்படி? அது
0: நரம்புகள்லயோ எலும்புகள்லயோ கண்டிப்பா படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எலும்புகள்ல படுற அளவுக்கு பெரிய ஊசிகளை நம்ம குத்த போறது கிடையாது. ரொம்ப சிறிய அளவிலான ஊசியை தான் நரம்புகளுக்கு பக்கத்துல இருக்கிற சக்தி ஓட்ட பாதை, அதாவது மெரிடியன் சொல்லுவோம், அக்குபஞ்சர்ல அது மெரிடியன் சொல்றோம், அந்த பாதையில தான் நம்ம அந்த ஊசிகளை குத்துறோம். கண்டிப்பா நரம்பு மேல கிடையாது, நரம்பு பக்கத்துல, பக்கத்திலே இருந்தாலும் அது நரம்புகள்ல படாது. ஏன்னா நம்மளுடைய நரம்பு வந்து இயற்கையாவே ஒரு வளவளப்பு தன்மையானது, அது இவ்வளவு மெல்லிய ஊசியை வச்சுலாம் அதை குத்திர முடியாது. சோ நம்ம அது பக்கத்துல தான் குத்துவோம்.
1: இப்ப நம்ம வெறுமனே அந்த ஊசிகளை நீங்க உள்ள குத்துறதுனால நமக்கு நோய் எப்படி இப்ப சரியாகுது?
0: நம்மளோட மருந்து இல்லாம மருத்துவ முறை தான் அக்குபஞ்சர்ங்கிறது, அதுல மருந்தே கிடையாது. அப்ப மருந்து இல்லாம எப்படி சரி பண்ணிக்கலாம்? ஒவ்வொரு பகுதியிலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு, உள்ளுறுப்புகளில் நம்ம வயித்த வலிக்கு, வாமிட்டிங், காய்ச்சல்களுக்கு ஒவ்வொரு புள்ளிகள் இருக்கும். நம்ம உடம்புல நிறைய புள்ளிகள் இருக்கு. அந்தந்த புள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த புள்ளிகளில் நம்ம அந்த ஊசியை குத்துறதன் மூலமா அங்கே ஒரு சின்ன ஒரு மின் தூண்டலை ஏற்படுத்துறோம். அது ஆக்டிவ் ஆகி நம்மளோட உடம்புல உள்ள பகுதிகளில் உள்ள பிரச்சனைகளை அதுவே சரி பண்ணிடுங்கிறத அக்குபஞ்சரோட தத்துவம்.
1: இந்த அக்குபஞ்சர் தத்துவ முறைங்கிறது இந்திய மருத்துவ முறை தானா? எப்படி?
0: இது வந்து சீனாலேருந்து வந்த ஒரு மருத்துவ முறை தான். அங்கே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் முதல்ல இருந்தது அக்கு டச் தான். அக்கு டச்சாக இருந்து அதுக்கப்புறம் காலங்கள் வர வர ஒரு முன்னால தான் கூர்மையான ஆயுதங்களை கொண்டோ, கூர்மையான பொருட்களை கொண்டோ அந்த இடத்த குத்தி வைத்தியம் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்தது தான்.
1: அக்கு டச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சில சமயங்களில் நான் அக்கு ப்ரெஷர் அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த அக்கு டச், அக்கு ப்ரெஷர், அக்கு பஞ்சர் இது எல்லாமே ஒரே இதை தான் குறிக்குதா, அல்லது இதுக்குள்ளே வித்தியாசங்கள் இருக்குதா?
0: எல்லாத்துக்கும் வந்து புள்ளிகள் பொதுவானது, புள்ளிகள் மாறாது. அக்கு பஞ்சர், அக்கு டச் அல்லது அக்கு ப்ரெஷர்னு சொல்லக்கூடியதுல வந்து புள்ளிகள் மாறாது. அக்கு டச் அல்லது அக்கு ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய முறைகள்ல நம்ம வெறும் கைகளாலேயோ இல்ல கூர்மை இல்லாத ப்ரோப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு உலோகத்துண்டு அதை மாதிரி வச்சோ நம்ம அந்த புள்ளிகளை அழுத்தி தூண்டுதல் பண்றோம். அக்கு ப்ரெஷர்ல வந்து நீடில் போட்டு, அக்கு பஞ்சர் நீடில வச்சு குத்துறது, அது பேர்னால அக்கு பஞ்சர்ங்கிற பேர் வந்ததே அதுதான்.
1: பஞ்சர்
0: பஞ்சர் பஞ்சர்னாலே குத்துதல் அர்த்தம். ஆக்கஸ்னா ஊசின்னு அர்த்தம், பஞ்சர்னா குத்துதல் அர்த்தம். அக்கு பஞ்சர்னா ஊசியில குத்துறதுதான், அக்கு டச்னா நம்ம கைகளால தொடுவது. புள்ளிகள் வந்து ரெண்டுக்குமே சமம்தான்.
1: இப்ப நீங்க புள்ளிகள் அப்படிங்கறது நம்ம உடம்புல இருக்குதுன்னு சொல்றீங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாத புள்ளிகள், அந்த புள்ளிகள் பத்தி நீங்க சொல்லுங்களேன்.
0: அந்த புள்ளிகள் நம்மளுடைய உடம்புல கிட்டத்தட்ட 700 மேற்பட்ட புள்ளிகள் இருக்கு மருத்துவ முறையில. அதுக்கும் மேல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த அக்குபஞ்சரோட புள்ளிகள் தொகுக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு வந்த மருத்துவர்கள் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சிகள் செஞ்சு கண்டுபிடிச்ச புள்ளிகள்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லிடுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 புள்ளிகள் இருக்கு நம்மளோட உடம்புல. அதா கரெக்டா அனலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணும்போது சக்சஸ் பண்ணிரலாம்.
1: இது குத்தும் போது வலிக்குமாங்க?
0: கண்டிப்பா லேசான ஒரு சின்ன வலி இருக்கும், ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி, ஒரு கொசு கடிக்கிற மாதிரியான அந்த ஊசியை முதல்ல நம்மளுடைய தோளினுடைய மேல் பகுதியில வச்சு கொஞ்சம் லைட்டா அழுத்தும் போது ஒரு சிறிய அளவு நிச்சயமா வலி இருக்கும். வலிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது, நிச்சயமா ஒரு சின்ன வலி இருக்கும். அதை தாண்டி நீடில் போட்டதுக்கு அப்புறம் வலிக்காது கண்டிப்பா.
1: இப்போ ஒரு நோய்க்காக உங்ககிட்ட வர்றாங்க, எவ்வளவு காலத்துக்கு போடணும் அப்படிங்கறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்குமா, அல்லது ஆள்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்க அதை தீர்மானிக்கிறீங்களா?
0: கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரே கால அளவுல வேலை செய்யும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி, ஒவ்வொருடைய மனிதர்களுடைய அமைப்பும் அவங்களுடைய உள்ளுறுப்புகளுடைய அமைப்பு தனித்தனியா இருக்கும். சோ ஒருத்தவங்களுக்கு முதல் நாளில இருந்தே நல்ல ரிசல்ட் பாத்துருவாங்க, சில பேருக்கு 2வது வாரத்துலதான் ரிசல்ட்டே காட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுடைய உள்ளுறுப்பு, கிட்னியோட ஃபங்க்ஷன், லிவரோட ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது, சின்னதா எனக்கு இந்த அடிப்பட்டதுனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு வந்தவங்களுக்கு டக்குன்னு நம்ம ரிசல்ட் கொடுத்து அனுப்பிடலாம். ஆனா 10 அந்த பிரச்சனையில இருக்கேன், ஒரு 15 அந்த பிரச்சனையில இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி கால இடைவெளி கொஞ்சம் அது ஜாஸ்தியாக தான் செய்யும். அது இயற்கை தான், எல்லாருக்கும் ஒரே அடிப்படையில வேலை செய்யாது. இப்ப எங்கிட்ட வந்தவங்கல முதல் நாள் நல்ல ரிசல்ட்

0: போனவங்களும் இருக்கிறாங்க, கொஞ்சம் வாரங்கள் எடுத்து வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த மாற்றத்தை உணர்ந்துருவாங்க. மாற்றத்தை உணர்றதால மட்டும்தான் அவங்க அகை நம்ம கிட்ட வருவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் வர்றதுக்கும் ஒரு மாற்றம், உங்களுடைய உடம்புல சில மாற்றங்கள், நாங்கள் அதை தான் கவனிக்க சொல்லுவோம். வழி போயிடுச்சா நான் அடுத்த நாள் வந்து கேட்கவே மாட்டோம். அடுத்த நாள் நீங்கள் நேற்றுக்கும் இன்னைக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க, வலி எத்தனை பர்சன்டேஜில் குறைஞ்சிருக்குன்னு தான் கேட்பேமே ஒழிய போட்ட உடனே வலி போயிருச்சான்னு கேட்க மாட்டோம். ஸோ சில விஷயங்கள் படிப்படியாக தான் சரியாகும்.
1: இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஊசிகள், இதில் பயன்படுத்துகிற அந்த ஊசிகள், ஒருத்தருக்கு பயன்படுத்தினதையே நீங்கள் திருப்பி இன்னொருத்தருக்கும் பயன்படுத்துவீங்களா, எப்படியாவது?
0: இப்போ வந்து இருக்கிற நீடில் எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ நீடில்ஸ் தான்.
1: ஒரு தடவை
0: டிஸ்போஸ் பண்ணிடுவோம்.
1: இது வந்து உள்ள எதுவும் சாப்பிட்றதுக்கு மருந்து அப்படி நீங்கள் எதுவும் இதில் கொடுக்குறீங்களா?
0: இது வந்து மருந்தில்லா மருத்துவ முறை தான்.
1: ஓஹோ.
0: ஸோ அதனால உள் மருந்துன்னு நாங்கள் எதுக்காகவும் கொடுக்கறது இல்லை.
2: இதுவரை அக்குபஞ்சர் மருத்துவ முறை குறித்து விளக்கியவர் நசரின் அவர்கள். மனம் மலரட்டும். குழந்தைகளுக்கு வயிறு நிறைத்தால் மட்டும் போதுமா? விளக்குகிறார் பிருந்தா பார்த்திபன் அவர்கள்.
1: இப்ப குழந்தைங்கள்லாம் முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு நம்ம பொதுவான ஒரு நம்ம சொல்றதை எல்லாருமே வழக்கமா வச்சிருக்கிறோம். பொதுவா அந்த காலத்துல வந்து குழந்தைகள்கிட்ட ஒரு குழந்தை தன்மை இருக்கும், ஒரு வெகுளித்தனம் இருக்கும் பேசுறதுல அல்லது கேள்வி கேட்கறதுல. இன்னைக்கு வந்து அந்த இது கண்டிப்பாவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நிறைய காரணங்களும் நமக்கே தெரிஞ்சதுதான். நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு சாதனங்கள், ஊடகங்கள், இதெல்லாம் வந்து இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் தான் எந்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது இல்லாமல் இன்னைக்கு அவங்களே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்குது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் வாழக்கூடிய குழந்தைகளை நம்ம வந்து அவங்க எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், அதை நம்ம கையாளுற தன்மை, இதை பத்தி நிறைய அனுபவம் மிக்க ஒரு பள்ளியை நடத்தி வருகின்ற திருமதி பிருந்தா பார்த்திபன் அவர்கள் இன்று நம்மிடையே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
1: இப்ப வந்து நிறைய பேர் வேலைக்கு போறாங்க, அவசர யுகத்துல நம்ம இருக்கிறோம், குழந்தைகளுக்காக நம்ம செலவழிக்கிற நேரம் கம்மியாக இருக்கு. அப்போ குழந்தைங்க சாப்பிட்டாங்க தூங்குனாங்க நம்ம இதைத்தான் அதிகமாக கவனிக்கிறோமே தவிர அவங்களுடைய குணாதிசயங்களை பேணி காக்கிறதுலையோ அல்லது அதை மேம்படுத்துவதற்கோ யாருமே அதுல வந்து நம்ம கவனம் அதிகமாக செலுத்துறது இல்லை. ஏன்னா அதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிக்கிறோம். இது பத்தி நீங்க என்ன சொல்றீங்க?
3: குழந்தைங்க வந்து ஒரு சின்ன செடி மாதிரி தான் சொல்லுவேன். எவ்வளோ அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அதுக்கப்புறம் மரமானதுக்கு பிறகு நான் அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அப்ப அந்த ஆரம்ப கட்டத்தில் அந்த குழந்தைக்கு வந்து என்ன இதெல்லாம் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ, அது வந்து வயிறை நிறைச்சிட்டா மட்டும் பத்தாது. அந்த குழந்தைங்க பிற்காலத்தில் ஒரு ஃபியூச்சரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து நம்ம வந்து ஒரு மாரல் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி ஒரு குழந்தைக்கு எடுக்க முடியாது. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி காமிக்கும் போது மட்டும்தான் அந்த குழந்தை அது உட்கொள்ளும்.
1: கண்டிப்பாக.
3: ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க, நம்ம எல்லாம் ரொம்ப ஒரு அவசரமான காலகட்டத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக இருக்கிறோம். முந்தைய அளவுக்கு இப்போ லேடிஸ் யாரும் வீட்டில் இருக்க முடிகிறதில்ல. எல்லாரும் ஒரு சொந்த பிசினஸோ இல்ல ஒரு வெளி வேலைக்கோ போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸோ அந்த இருக்கிற டைமை எப்படி குவாலிட்டி டைமா, குவாலிட்டி டைம்னா அந்த குழந்தைக்கு அவனுடைய மென்டல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், படிப்பு அகாடமிக் டெவலப்மெண்ட், அதுக்கு எவ்வளோ அழகா பிரித்து நம்ம கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுக்கணும். இப்போ எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த அகாடமிக் டெவலப்மெண்ட் டக்குன்னு கண்ணுக்கு தெரியும். ஒரு ரிப்போர்ட் கார்டு போட்டு வச்சிருக்கோம், இவ்வளவுக்கு நீ இவ்வளவு மார்க் எடுத்திருக்க, ஒரு இவ்வளவுக்கு இவ்வளவு மார்க் குறைஞ்சிருக்க. அந்த டெவலப்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் கார்டை பதிஞ்சு நமக்கு வருது. ஸோ அதை மட்டுமே நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்றோம்.
1: நம்ம ஸ்கூல்ல பிள்ளைகளை கொண்டு போய் விட்ட காலத்துல இருந்து நம்ம இதை மட்டும்தான்
3: அதிகமாக மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றோம். இதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் கார்டு மிச்சதுக்கு நம்ம போட்டு வச்சிருந்தோம்னா நமக்கு கிளியரா தெரியும் நம்ம குழந்தை எந்த இடத்துல மேம்படுத்தி இருக்கோம், எந்த இடத்துல அந்த குழந்தைய நம்ம வழி நடத்தாம இருக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தோன்னே ஒரு அம்மாவால தெரியும். என் குழந்தையால வீட்டுல இருக்கும்போது பேசாம இருக்கிறான், ஒரு நாலு பேரோட பார்க்ல விளாண்டா கண்டிப்பா சண்டை எழுத்துட்டு வந்துடுறான் அப்படின்னா அந்த அம்மாக்கு தெரியணும் இந்த குழந்தைக்கு நாலு பேரோட சமூகமா பழக தெரியல. அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒன்னு தனியாவில என்கரேஜ் பண்றாங்க, அவங்க கூட சேராத, அவன் அடிச்சா நீ அம்மாட்ட வந்துரு, அம்மாட்ட வந்து சொல்லு, நான் வந்து சொல்ல வரேன்.
1: இதுதான் எல்லாரும் நம்ம பொதுவா யூஸ் பண்ற வார்த்தைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கையாள்வதற்கு.
3: அது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன், இது பண்ணா நம்ம குழந்தை சேஃபா இருக்கு. அப்ப இந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு சோசியல்

0: இவர் நம்ம சொல்லித்தரதே கிடையாது. அந்த குழந்தையோடைய மார்க்கு நல்லா இருக்கும், ஆனா நாளைக்கு அந்த குழந்தை எல்லாம் தனிப்பட்ட ஒரு தீவுல ஒரு வாழ்க்கை நடத்த முடியாது. எல்லாரும் கூட சேர்ந்து சமூகத்துல தான் வாழணும்.
1: சோசியல் பிஹேவியர் அவசியம்.
0: அவசியம். நாலு பேர் கூட எப்படி பழகணும், எதை விட்டு கொடுக்கணும், ஏமல ரைட் இருந்தா நான் எதை விட்டு கொடுக்காமல் யாரையும் அடிக்காமல் அதை எப்படி பெறுவது. இந்த சூழ்நிலை வீட்டுல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு புரிய ஆரம்பிக்கும், ஓ இப்படி பண்ண அப்படி நடக்கும். எல்லாருக்கும் அதிகாரத்தை மட்டுமே நான் காமிச்சு ஒருத பெற்றுக்கிட்டே இருந்தேன்னா அந்த குழந்தைக்கு ஒரு டைம்ல தெரியும் இது பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா கிட்ட நீங்க முட்டை வாங்கத்துல நான் போய் ஆயப்பா கிட்ட போய் வாங்கிக்கிடுவேன், இன்னொரு அதிகாரி உங்களுக்கு மேல இருக்கிறாரு ஃபீல் பண்ணுச்சுன்னா அதே இது அந்த குழந்தை வரத்துல எடுக்க ஆரம்பிக்கும். அந்த குழந்தைக்கு நேரம் தெரியும் ஸ்கூல்ல இது நடக்காது, இப்படி பேசினா மண்டை தட்டி உட்கார வைக்கப்படும். அப்ப நான் எப்படி ஒரு எதிர்கொள்றேங்கிறது அந்த குழந்தைக்கு வீட்டுலதான் முதல்ல படிக்குது. அம்மாவோட ஒரு சிறந்த ஆசிரியர் கிடையாது, வீடோட ஒரு சிறந்த பள்ளிக்கூடம் கிடையாது. சோ இங்க ஆரம்பிக்காமல் எல்லாரும் நான் ப்ரீ கேஜில கொண்டு போய் போட்டேன், என் குழந்தைக்கு ஒரு பெரிய மனமாற்றம் வந்து ஒரு பெரிய மகான் ஆயிடுவான்னா கிடையாது. ஆரம்பம் மேடம் அந்த குழந்தை பிறந்த நாள் முதற்கொண்டு இட் ஹாஸ் டு ஹேப்பன் அட் ஹோம். ஏன்னா பேரண்ட்ஸ் இன்னைக்கு சொல்றது வந்து மேம் 5-6 மணி நேரம் உங்க கூட தான் இருக்கிறாங்க, 8 மணி நேரம் தூங்குறான், 2 மணி நேரம் டிராவல பேஸ், ஏன் கூட 3 மணி நேரம் தானே இருக்கிறான். ஆனால் அந்த
1: பாடி நியாயப்படுத்துகிறாங்க, பிள்ளைகளுக்குரிய எல்லா குவாலிட்டிஸையும் ஆசிரியர்கள் கொண்டு வந்துடணும், ஏன்னா அவங்க கூட தான் நிறைய நேரம் இருக்கிறாங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு இப்ப கேள்வி
0: கேட்கறாங்க. எஸ் எங்களுக்கு அதுல பெரிய பங்கு இருக்கு. என்னைக்கு ஒரு ஆசிரியர் வந்து கீப் குவைட் அப்படின்னு கத்துறாங்களோ அந்த குழந்தை வாழ்க்கை முழுக்க அமைதியா இருக்க போறது இல்லை. நான் அமைதியா இருந்து சொல்லிக் கொடுக்கறத நான் அமைதியா இருந்தா சொல்லிக் கொடுக்குமே ஒழிய சொல்லிக் கொடுத்தாங்க. இது ஆசிரியர் பங்கு நிறைய இருக்குது. ஆனால் அந்த மியூச்சுவல் பாண்டிங், ஒரு இமோஷனல் பாண்டிங் அம்மா அப்பா கூட குழந்தைக்கு ஜாஸ்தி. அடுத்துதான் ஆசிரியர். ஆசிரியர் வந்து சொல்றாங்க நான் கேட்கணுங்கிற கடமை இருக்குது. வீட்டுல வந்து அந்த பாண்டிங்கோட நடக்கிறது வந்து இதுதான் முதல் பள்ளிக்கூடம். இங்கதான் ஆரம்பிக்கணும், பிறந்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கணும்.
2: குழந்தைகளுக்கு வயிறு நிறைத்தால் மட்டும் போதுமா? விளக்கியவர் பிருந்தா பார்த்திபன் அவர்கள். அறுசுவை அரங்கம். டிஃபன் பாக்ஸ் லஞ்ச். குறிப்புகள் தருகிறார் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள்.
3: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஃபன் பாக்ஸ் சமையல்ல பனீர் அவல் பிரியாணி. கைக்குத்தல் அவல் வந்து 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர் அந்த கலவை, அதாவது எல்லா காய்கறி கலவையும் 2 கப் எடுத்துக்கோங்க. நறுக்கிய வெங்காயம் வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் 2 கப் எடுத்துக்கோங்க. தண்ணீர் 2 கப் எடுத்துக்கோங்க. மிளகாய் வந்து ஒரு 8 மிளகாய் எடுத்துக்கோங்க. மல்லி புதினா இலை கொஞ்சோண்டு. இஞ்சி பூண்டு விழுது 2 கரண்டி, அதாவது தேக்கரண்டி. கரம் மசாலா தூள் 1 கரண்டி. தக்காளி 100 கிராம். நெய் 50 கிராம். பெருஞ்சீரகத்தூள் வந்து 1/2 கரண்டி. இப்போ நம்ம வந்து பனீரை வந்து தனியாக பனீர் 100 கிராம் எடுத்து தனியாக ஒரு வத்தல் பொடி எல்லாம் போட்டு, நீங்கள் உப்பு மத்தல் பொடி போட்டு ஜஸ்ட் லேசாக பொறிச்சு வச்சுக்கோங்க. தனியாக சின்ன சின்ன துண்டுகளாக அதை தனியாக வச்சுட்டு அவலை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வடிச்சிடணும். ஒரு கடாயில் நெய் ஊற்றி கரம் மசாலா தூள் அப்புறம் பெருஞ்சீரக பொடி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு அதுக்கு பிறகு திருப்பி வதக்கணும். அதுக்கப்புறம் நறுக்கின காய்கறிகளை போட்டு நல்லா வதக்கி உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா லேசாக கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் வேக வச்சுருங்க. புதினா மல்லியை வந்து போட்டு தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு வரும்போது ஊற வச்ச அவலை போட்டு நல்லா கிளறணும். உதிரியா வரும் அந்த இது, உதிரியா வரும்போது நல்லா வேக வச்சு எல்லா காய்கறியும் வெந்துட்டான்னு செக் பண்ணிட்டு நீங்க வந்து பனீரை போட்டு ஒரு கிளறு கிளறி அப்படியே மூடிடுங்க. இது வந்து இது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், ஆனா சாஃப்டாகவும் இருக்கும். நான் மத்தியானம் டிஃபன் பாக்ஸ்ல நம்ம வச்சு கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காய பச்சடி, அதாவது தயிர் பச்சடி வச்சு கூட கொடுத்து சர்வ் பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும், பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி, வணக்கம்.
2: இதுவரை டிஃபன் பாக்ஸ் லஞ்ச். குறிப்புகள் தந்தவர் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள்.

0: நலம் நம் கையில். சரிவிகித உணவு பற்றி எடுத்துரைக்கிறார் ஜெயலட்சுமி அவர்கள்.
1: குடும்பத்தினர்களின் ஆரோக்கியத்திற்கு உண்ணும் உணவு சத்தானதாக இருப்பது அவசியம். அது மட்டுமல்ல, நாம் உண்ணும் உணவை சரிவிகித உணவாக எடுத்துக்கொண்டால் குடும்பத்தினருடைய ஆரோக்கியம் மேம்படும். சரிவிகித உணவு என்றால் நம் உடலுக்கு தேவையான புரோட்டீன், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ், நீர்ச்சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும். இதைத்தான் சரிவிகித உணவு என்று சொல்வோம். பொதுவாக தினமும் வேலை செய்வதற்கு தேவையான ஆற்றல் நமக்கு கார்போஹைட்ரேட்லேருந்து கிடைக்கிறதுனால இதனை ஆற்றல் கொடுக்கும் உணவு, அதாவது எனர்ஜி கிவிங் ஃபுட்டுன்னு சொல்வோம். தானியம் மற்றும் பருப்பு நிறைந்த இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, கிழங்கு வகைகள், வாழைப்பழம், இவற்றில் கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்கிறது. ரெண்டாவது, உடல் செல்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதாக இருப்பதால் புரோட்டீனை பாடி பில்டிங் ஃபுட்டுன்னு சொல்வோம். பருப்பு வகைகள், நட்ஸ் வகைகள், மீன், முட்டை, சிக்கன், பால் போன்றவற்றில் புரதம் அதிக அளவில் உள்ளது. மூணாவது, கொழுப்பு பல உடலியல் செயல்பாடுகளுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. இதுவும் ஆற்றல் தரக்கூடிய உணவுதான். எண்ணெய், நெய், முட்டையின் மஞ்சள் கரு, இறைச்சி உணவு மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், இவற்றில் கொழுப்பு சத்து அதிக அளவு இருக்கிறது. உடலை பாதுகாக்க மற்றும் நோய்கள் வராமல் தடுக்க விட்டமின்ஸ் மற்றும் மினரல் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் பச்சை காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இவற்றில் அதிகம் உள்ளன. குறிப்பாக கீரைகளில் உடல் இயக்கத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ளது. அதாவது கீரைகளை பயிறு வகைகளுடன் சேர்த்து சமைத்து சாப்பிடும் பொழுது உடலின் ஆரோக்கியம் மேம்படும். நாம சாப்பிடக்கூடிய தினசரி உணவில் இந்த அனைத்து வித சத்துக்களும், அதாவது புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் கலந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்றது மிக மிக அவசியம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக மிக முக்கியமானதாக, தவிர்க்க முடியாத சத்தாக இருக்கிறது நீர்ச்சத்து. நமது உடலில் 65% நீர்ச்சத்து தான். நமது உடலில் வளர்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசம் சீராக நடைபெறுவதற்கும் மற்றும் உடல் வெப்பநிலையை சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கும் இந்த நீர்ச்சத்து முக்கியமானதாக இருக்கிறது. சரி, இப்போ நாம பிறந்த குழந்தைகள் முதல் வயதானவர்களுக்கு ஏற்ற சத்தான ஆரோக்கியமான உணவை பற்றி பார்ப்போம். பிறந்த குழந்தை முதல் 6 மாத குழந்தைகளுக்கு முதன்மை உணவாக தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இந்த தாய்ப்பாலில் உள்ளது. இந்த சமயத்தில் தாய் தன் உடல்நிலை மற்றும் மனநிலையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். ஆரோக்கியமாக வைத்து கொண்டால்தான் பால் சுரப்பிகள் நன்றாக செயல்பட்டு குழந்தைக்கு போதிய அளவு பால் சுரக்கும். 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். 6 முதல் 8 மாத குழந்தைகளுக்கு திட உணவுகள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். முழுமையான திட உணவுகளாக இல்லாமல் கஞ்சி பக்குவத்தில் கொடுக்கலாம். அதாவது ராகி கூழ், அரிசி கஞ்சி, மசித்த உணவு எல்லாம் கூழ் பக்குவத்தில் கொடுக்கலாம். இப்பருவத்தில் தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்தக்கூடாது. இணை உணவு கொடுக்க ஆரம்பித்ததும் குழந்தையானது தாய்ப்பால் குடிப்பதை குறைக்கலாம் அல்லது தவிர்க்கலாம். அதற்காக தாய் கவலைப்பட வேண்டியதில்லை. சரி, இப்போ நம்ம 8 முதல் 10 மாத குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கலாம்னு பார்க்கலாம். 8 முதல் 10 மாத குழந்தைகளுக்கு ஆவியில் வேக வைத்த உருளைக்கிழங்கு, கேரட், சர்க்கரைவள்ளி கிழங்கு, ஆப்பிள், மசித்த வாழைப்பழம் இவற்றை கொடுக்கலாம். எல்லாவற்றையும் நன்கு மசித்து கொடுக்க வேண்டும். 10 முதல் 12 மாத, அதாவது 1 வயது குழந்தைகளுக்கு வேக வைத்து மசித்த கேரட், பீட்ரூட், முட்டையின் மஞ்சள் கரு, இட்லி, பருப்பு சாதம், கீரை சாதம் இவற்றை நன்கு மசித்து கொடுக்கலாம். 1 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நாம் சாப்பிடும் அனைத்து சத்தான உணவுகளையும் கொடுக்கலாம். சின்ன வயதில் நாம் கொடுக்கக்கூடிய உணவுதான் ஆயுள் முழுவதும் சத்தானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். நாம குழந்தைகளுக்கு சத்தான ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து வந்தாலே அவர்களுக்கு மருந்து மாத்திரை தேவைப்படாது. ஊட்டச்சத்து நிறைந்த சத்தான உணவு கொடுக்கும் போதுதான் அந்த குழந்தை வேகமாகவும் ஆரோக்கியமானதாகவும் வளர்கிறது. பொதுவா குழந்தைகள் வேகமாக வளரும் பருவங்களை இன்டென்சிவ் பீரியட் ஆஃப் குரோத்னு சொல்லுவோம். அதாவது அதி தீவிர வளர்ச்சி அடையும் பருவம்னு சொல்லுவோம். அதாவது 3 பருவங்கள் இருக்கு. முதல்ல ப்ரீ நட்டல் பீரியட், இன்ஃபான்சி பீரியட், அடலசன்ஸ் பீரியட்.
0: இதுவரை சரிவிகித உணவு பற்றி எடுத்துரைத்தவர் ஜெயலட்சுமி அவர்கள். நாளும்

0: அறிவோம். பெண்களுக்கு சம உரிமை விளக்குகிறார் வழக்குரைஞர் ஸ்வர்ணலதா அவர்கள்.
1: பெண்கள் எல்லா துறையிலையும் நம்மளால நிச்சயமா வந்து அச்சீவ் பண்ண முடியும். என்னை பொறுத்தவரை பெண்களால் எதையும் சாதிக்க முடியும். எந்த ப்ரொஃபஷன் ஆனாலும் அதில் பேஷன் வேணும். நமக்கு வந்து அதில் விரும்பி நம்ம எந்த வேலையும் செய்யும் போது எவ்வளவு அலுப்பு இருந்தாலும் நமக்கு அது தெரியாது. அது சம உரிமைன்றது பெண்களுக்கான உரிமை இல்லை, அது மனித உரிமை. இட்ஸ் எ ஹியூமன் ரைட். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். எம்ப்ரேசிங் ஈக்விட்டி அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம வி ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈக்விட்டி அண்ட் ஈக்வாலிட்டி. ஈக்விட்டினா என்ன, ஈக்வாலிட்டினா என்ன? சிம்பிளாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம வீட்டில் ஒரு 2 வயசு குழந்தை இருக்குது, 25 வயசு புருஷன் இருக்காரு. ஸோ ஒரு அந்த குழந்தைக்கு ஒரு இட்லி கொடுப்போம் இல்லை 2 இட்லி கொடுப்போம்? இல்லை, ஈக்வாலிட்டி தான் எங்கள் வீட்டில் சம உரிமைன்னு சொல்லி அவருக்கும் 2 இட்லி கொடுத்தான்னா அவருக்கு பசிக்கும். இல்லை, ஈக்வாலிட்டி தான் அப்படின்னு சொல்லி பெரிய அவர் ஹஸ்பண்டுக்கு 5 இட்லி சாப்பிட்றவர் குழந்தைக்கும் 5 இட்லி கொடுக்க முடியுமா? சம நீதி அப்படின்றது யாருக்கு என்ன தேவையோ. ஒரே ரன்னிங் ரேஸில் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சோட நம்ம சேர்ந்து ஓட முடியாது. 5 வயசு குழந்தைங்களுக்கு ஜூனியர், சப் ஜூனியர், சூப்பர் சீனியர்ஸ் அப்படின்னு தனித்தனி இது வைக்கிற மாதிரி அந்த ஈக்விட்டின்றது அந்த சமமான நீதி கிடைக்கணுன்றதானே ஒழிய ஈக்வாலிட்டின்ற சம நீதி கிடையாது. அது சமத்துவ நீதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நமக்கு எந்த இடத்துல வீக்னஸ் இருக்கோ அந்த இடத்துல. ஆனால் ஈக்விட்டினால தான் இன்னைக்கு அவ்வளோ லாவும் நமக்கு இருக்குது. இது ஒர்க் பிளேஸ் ஆக்ட், விமன் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அகேன்ஸ்ட் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013. பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையை தடுக்கக்கூடிய சட்டம் நமக்கு இருக்கு. ஆண்களுக்கு இருக்கா? இல்லை இல்லை, ஏன் நமக்கு மட்டும் இருக்கு? ஸோ சட்டம் ஈக்விட்டியை பார்க்குது. ஈக்விட்டி நமக்கு சம நீதி கிடைக்கணும். நம்ம ஒர்க் பண்ணுற ஒர்க் பிளேஸில் என்வாயன்மெண்ட்டில் நம்ம வந்து ஆரோக்கியமான ஒரு சூழலை வேலை பார்க்கணும். நம்ம எந்த விதமான பாலியல் தொந்தரவோ சீண்டலோ தொந்தரவு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஆணுக்கு நிகராக நம்ம வேலை பார்க்கணுன்றதுக்காக தான் அந்த ஈக்விட்டி நமக்கான சட்டம், ஈவ்டீசிங் ஆக்ட், ரேகிங் ஆக்ட், எல்லா சட்டமும் யாருக்கு கொடுத்துருக்காங்க? நமக்கு மட்டும்தான். ஏன் ஆண்களுக்கு இல்லை? அந்த இடத்துல ஈக்விட்டி. ஸோ சட்டம் வந்து ஈக்விட்டியை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் நம்ம வந்து நடைமுறையில் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், குறைஞ்சது 10 பேர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, அது எந்த நிறுவனமாக இருந்தாலும், அது தனியார் ப்ரைவேட்டாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் செக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஷிப்பிங் கம்பெனியாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் ஒரு 10 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணால் அங்கே அந்த இடத்துல ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லக்கூடிய உள்ளூர் புகார் குழு இருக்கணுன்றது சட்டம் சொல்லுது. எதுக்காக அப்படின்னு சொல்லி அப்போ 10 பேருக்கு குறைவாக இருக்கிறவங்க, ஒரு கட்டட வேலை பார்க்குறவங்க, இல்லை வந்து ஒரு வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன பாலியல் தொந்தரவு வருது, அந்த வீட்டு ஓனரால் வருது, இல்லை ஒரு சித்தாளுக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி இது அமைப்பு வந்து சமூக நலத்துறையில் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, நம்மளை பார்த்து யாராவது பேசினாலோ சிரித்தாலோ உன் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னால், அதாவது நமக்கு பிடிக்காமல் வித் தவறான எண்ணத்தோட நமக்கு உன் ட்ரெஸ் அழகாக இருக்குன்னு சொல்கிறது, இல்லை மெசேஜ் நிறைய மெசேஜஸ் தான் இப்போ எல்லாமே பண்ணுறாங்க. த்ரூ சோஷியல் மீடியாவில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. ஒரு கீழ்நிலையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் கூட சேஃபாக தான் இருக்கணும். அந்த அதிகாரின்ற ஒரே ஒரு காரணத்தினால அந்த பெண்ணுக்கு எந்தவித தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சட்டங்களை வந்து நமக்கு ட்ரெஸ் நீ போட்டு ட்ரெஸ் அழகாக இருக்குது, இன்றைக்கி நீ அழகாக இருக்கிற, இன்றைக்கி இப்படி வா அப்படி சொன்னாலே நமக்கு பிடிக்கலைனா, நமக்கு பிடிக்கலைனா அப்படி சொன்னால் கூட அது வந்து ஒரு குற்றம் சொல்கிறாங்க. அது வந்து அதாவது யூ ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஸ்டேக் அண்ட் கிரைம். இட்ஸ் எ கிரைம் அண்டர் போஸ்ட் ஆக்ட். அதுதான் இப்போ நான் சொல்கிறேன். இட்ஸ் இதுக்கு ஒரு இது. இந்த கமிட்டியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐடென்டி ஷுட் நாட் பி டிஸ்க்ளோஸ்ட். நம்மளோட ஐடென்டியை வந்து அடையாளத்தை காமிக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆர்டிஏ ஆக்ட்னு சொல்லக்கூடிய ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே இந்த சட்டம் வராது. இதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்கன்னா, பெண்கள் வந்து தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வரணும். இந்த ஆக்ட் எப்படி வந்தது யாருக்காவது தெரியுமா? இந்த சட்டம் வர்றதுக்கு காரணம் ஒரு விமன். அந்த விமன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை திருமணத்தை தடுக்கக்கூடிய ஒரு களப்பணியாளர், ஃபீல்டு ஒர்க்கர், ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு குழந்தை திருமணத்தை வந்து தடுக்கிறாங்க. கல்யாணத்தை நிறுத்தின உடனே அந்த கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு, ஏன்னா அந்த ஊரில் அந்த கிராம மக்களில் சைல்டு மேரேஜ்ன்றது ரொம்ப காமன். குழந்தை திருமணம் நம்ம சட்டமே எப்படி இருந்தது, இப்போ தானே சைல்டு மேரேஜ் வந்து 18 வயசுன்னு கொண்டுருக்காங்க, அதுக்கு முன்னாடி 14 வயசு, அதுக்கு முன்னாடி பாலிய விவாகம் சட்டப்படி செல்லுன்றது. அப்போ அந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த குழந்தை திருமணத்தை தடுத்தப்போ அந்த கிராமத்து ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணை என்ன பண்ணுறா, உடனே வந்து அப்படியே டிப்ரெஷன் போய் தாழ்வு மனப்பான்மை போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கூனி குறி தற்கொலை பண்ணிக்கிட்டாலா? இல்லை, அந்த பெண் என்ன பண்ணிட்டான், நான் என்னோட வேலை அது, நான் ஒரு ஜாப்ல இருக்கேன், கவர்மெண்ட் என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்கு சைல்டு மேரேஜை தடுக்கிறதுக்கு, என்னுடைய பணியை நான் செய்யும் போது எனக்கு ஏற்பட்ட ஒரு ஆபத்து, எனக்கு ஏற்பட்ட ஒரு அவமானத்துக்கு காரணம் நான் இல்லை, அப்போ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து இனிமேல் என்னை போல் எந்த பெண்மணிக்கும் அந்த இது குற்றம் நடக்கக்கூடாது, அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற ஒரேவர்களுக்காக போராடினாங்க. அவங்க போராடி கடைசியில் சுப்ரீம் கோர்ட் வரையும் கேஸ் போய் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்குக்கு அப்புறம்தான் அவங்களுக்கான அந்த தண்டனை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அந்த வழக்கில் விசாகா கைட்லைன் சொல்லி 10 கைட்லைன் கொடுக்குறாங்க. ஒரு பெண் ஒரு இடத்துல வேலை பார்த்தா அவளுக்கு சேஃபாக எப்படிலாம் இருக்கணும், எந்த ரூல்ஸ்லாம் கடைப்பிடிக்கணும்னு. அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த ஆக்ட், போஸ்ட் ஆக்ட்னு சொல்லக்கூடிய பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான, ஏன்னா நம்மளை கிண்டல்

0: சீண்டுனாலோ பேசினாலோ நமக்கு ஒரு சைகை காமிச்சாலோ இல்லை எந்த வழியிலையாவது நமக்கு ஒரு பாலியல் தொந்தரவு கொடுத்தாலே, எல்லாருமே பாலியல் பலாத்காரம்னா என்னமோ ரேப் பண்ணாதான், கையை பிடிச்சிடுதா இழுத்தாதான் கட்டி பிடிச்சாதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நமக்கு பிடிக்காத ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பினாலோ இல்லை சைகை காமிச்சாலோ கண்ணடிச்சாலோ விசிலடிச்சாலோ என்ன பண்ணாலும் நமக்கு அது பிடிக்கலன்னா அது ஒரு அஃபென்ஸ்னு கொண்ட அளவுக்கு ஏன் அதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, இது வந்து பெண்கள் வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு பெண்மணி தான் அந்த இடத்துல காரணமாக இருந்தாங்க. நமக்கு இந்த சட்டம் இன்றைக்கி வர்றதுக்கு அந்த பெண்மணியோட வீரம் தைரியம் தான். புகார் கொடுத்தோன்னா பயம், குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்களோ, இந்த புகாரை கொடுத்துட்டு அடுத்து நம்ம நாளைக்கு வேலைக்கு அனுப்புவாங்களோ, அடுத்தது வந்து வெளியே மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம், இன்னும் விக்டிம் பிளேமிங் நேச்சர் நம்ம ஊரில் இருந்துகிட்டே தான் இருக்குது. எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுறோம், பெண்களே பெண்களுக்கு எதிரான விமர்சனம் வச்சுட்ருக்கோம். ஏன்னா நமக்கு வானமே இல்லை தான், அவ்வளோ நம்ம வந்து நிறைய பறந்து போய்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் எப்படி பறக்கணும்னா, அந்த கூந்தங்குளத்தில் பார்த்தீங்கன்னா, கூந்தங்குளம் நம்ம ஊர் பக்கத்தில் ஒன்று இருக்குது, அந்த பறவைகள் பேர்ட் சென்ச்சுரி, அதில் வெளிநாட்டு பறவைகள் எத்தனையோ மைல் பறந்து பறந்து பறந்து பறந்து பறந்து நம்ம ஊருக்கு வந்து இங்கே இருக்க சீதோஷ நிலை இங்கே இருக்க என்வாயன்மெண்ட்டில் அந்த குஞ்சு பொறிச்சு அடைப்பு காத்து திரும்பவும் தன்னுடைய நாட்டுக்கு அத்தனை மைல் பறந்து போகுது. பட் எந்த மேப்பும் இல்லாமல், எந்த நேவிகேட்டரும் இல்லாமல், எந்த லைட் ஹவுஸும் இல்லாமல், எந்த ஊரும் இல்லாமல் அந்த பறவைகள் வந்து அவ்வளோ தூரம் பறந்து வருதுன்னா, அப்போ அதோட முக்கியம் அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு ஒரு இலக்கு இருக்குது, அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. ஃபோக்கஸ்டாக அந்த இலக்கை நோக்கி அது பயணப்படணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த இலக்கை நோக்கி பறந்து பறந்து பறந்து பறந்து மைல் கணக்காக வந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி பெண்களுக்கு ஒரு இலக்கு வேணும். பெண்கள் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்ற விஷயம், அதுக்காக நான் ஒரு இது மைல்ஸ்டோன் செட் பண்ணிட்டு தான் இப்படி தான் போகணும்னு அவசியம் இல்லை. வழியில் நிறையா வரலாம், நம்ம இறங்கி அங்கேயும் உட்காந்துட்டு அடுத்து பறந்து போகலாம். நம்மளோட இலக்கு அதுவாக இருந்தால் நினச்சோம், நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ராவல் நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ பெண்களுக்கு எதிரான விமர்சனங்களை நம்ம வந்து தவிர்த்தாலே இன்றைக்கி வந்து நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பெண்கள் இன்னும் எத்தனையோ முன்னேற்றம் அடையலாம்.
1: இதுவரை பெண்களுக்கு சம உரிமை விளக்கம் தந்தவர் வழக்குரைஞர் ஸ்வர்ணலதா அவர்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது என் தோழி அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன், அமைப்பு உமா மீனா.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நிதி ஆயோகின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சிகளால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்று வரும் நிலையில் கூட்டாண்மை உணர்வுடன் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். தொழில் முனைவோர் அமைப்பை முன்னெடுத்துச் செல்வது, திறன் மேம்பாடு வளர்ச்சி, வேலைவாய்ப்பிற்கான சூழலை உருவாக்குவது உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுகிறது. விவசாயிகளின் நலனே அரசின் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்க்கையை வளமாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு முனைப்புடன் மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளார். உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, வளம் போன்றவற்றின் காரணிகளாக விவசாயிகள் திகழ்கிறார்கள் என்று கூறிய பிரதமர், பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டம், பயிர் பாதுகாப்பு திட்டங்கள் வேளாண் பிரதிநிதிகளுக்கு பெரிதும் உதவுவதாக எடுத்துரைத்தார். விவசாயிகளுக்கான சூரிய ஒளி திட்டத்தின் மூலம் குறைந்த விலையில் இணைப்புகளை பெற்று அவர்கள் பயனடைவதாக கூறினார். வேளாண் அட்டைகள் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிப்பதாக கூறிய அவர், அவர்தம் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளால் நியாயமான விலை அவர்களுக்கு கிடைப்பதாகவும் எடுத்துரைத்தார். ட்ரோன் விமானங்கள், மண்வள அட்டைகள், இயற்கை உரங்கள் போன்றவை பயிர் உற்பத்தியை பெருக்குவதாகவும் அவர் கூறினார். நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதை மத்திய அரசு தொடர்ந்து உறுதி செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். வேளாண்மை வாழ்வாதாரத்திற்கு மட்டுமல்லாமல் தேசத்திற்கான அடிப்படை கட்டமைப்பாகவும் திகழ்கிறது என்று பிரதமர் கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு நீக்கியுள்ளது. இதனையடுத்து 22%, 25%, 27%, 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கான கலால் வரி முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எத்தனால் கலப்பு திட்டத்தை வலுப்படுத்தவும் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் சார்ந்திருத்தலை குறைக்கவும் அரசின் இந்நடவடிக்கை வழிகோலுகிறது. உள்நாட்டு உற்பத்தி, எத்தனால் பயன்பாடு மற்றும் அதன் தேவையை ஊக்குவிக்கவும், கரி அமில வாயு வெளியேற்றத்தை தடுக்கவும் கலால் வரி நீக்கம் பெரிதும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு மூலமான சைபர் குற்றங்கள் தொடர்பான அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கவலை தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி காணொலிகளை உருவாக்கி தனித்துவ அடையாளங்களையும் ஏற்படுத்தி நிதி சார்ந்த குற்ற செயல்களை குற்றவாளிகள் மேற்கொண்டு வருவதாகவும் இந்திய சைபர் குற்ற தடுப்பு ஒருங்கிணைப்பு மையம் அறிவுறுத்தியுள்ளது. எனவே நிதி நிறுவனங்கள் இத்தகைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வாடிக்கையாளர்கள் நலன்களை பாதுகாக்க வேண்டுமென்றும் அரசு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய விளையாட்டுக் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இளையோரை அதிக அளவில் விளையாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் காலி இடங்களை விளையாட்டுத் திடல்களாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்றும் ஆய்வு மேற்கொண்டார். திரு இந்தலூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து ஆய்வு செய்த அவர் பள்ளி குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக முன்னேற்பாட்டு பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டுமென்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் இன்று இப்பணிகளை ஆய்வு செய்த அவர் கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாக கூறினார்.
1: மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் வந்து இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளாக கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏறத்தாழ 90%

0: பணிகள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% பணிகள் தான் பாக்கி இருக்குது. அந்த பணிகள் எல்லாமே மிக விரைவாக முடிக்க சொல்லி நம்ம இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். மிக விரைவாக அதெல்லாம் முடிக்கப்படும். திட்டமிட்ட தேதியில திட்டமிட்ட நேரத்துல அது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஆய்வு வந்திருக்கிறோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் அனைத்து பணிகளும் விரைவில் வந்து முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக தேதி அபிஷியலா அறிவிக்கப்படும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தாவைக்காவைச் சேர்ந்தவர்களால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தை தமிழக அரசு மூடி மறைக்க முயல்வதாகவும் அவர் குறை கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், குற்றவாளிகளுக்கு துணை போனவர்கள் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்பட கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் தேர்தலின் போது திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கோவையில் அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் நாட்டின் கல்வி அமைப்பு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் நேரடி ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஊடகமே ஜனநாயகத்தின் இன்றியமையா அம்சம் என்று கூறிய அவர், பத்திரிகையாளர்களை முதலமைச்சர் தொடர்ந்து சந்திக்க வலியுறுத்தினார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்படக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தாவைக்கா ஆட்சி 5 நீடிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விலகும் முடிவை ஏற்றுக்கொள்வதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மறைந்த பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இன்று பிற்பகல் முழு அரசு மரியாதையுடன் அவரது சொந்த ஊரான தேனியில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. தேனி தேவதானப்பட்டி பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி பாரதி ராஜாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் தொழில் பழகுநர் பயிற்சி சேர்க்கை முகாமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுநர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலி பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். இம்முகாமில் 8 முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 385 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். நாகையில் செல்வன் ஜபராஜ்.
1: ஈரோடு புஞ்சை புளியம்பட்டி வார சந்தையில் சின்ன வெங்காயம் விலை திடீர் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தையில் இன்று சுமார் 1000 மேற்பட்ட சின்ன வெங்காய மூட்டைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. வரத்து அதிகரித்ததால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையான சின்ன வெங்காயம் இன்று கிலோ 1 20 ரூபாய்க்கு விற்பனையானது. விலை வீழ்ச்சியடைந்ததால் பொதுமக்கள் சின்ன வெங்காயம் வாங்குவதில் ஆர்வம் காட்டினர். விளைச்சல் அதிகரிப்பே விலை வீழ்ச்சிக்கு காரணம் என விவசாயிகள் தெரிவித்தனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: தென்மேற்கு பருவமழை தென்காசி மாவட்டத்தில் தீவிரமடையும் நிலையில் மாவட்டத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து காலை முதல் சாரல் மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சீதோஷ நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்டத்திற்குட்பட்ட அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
1: அரியலூரில் பயிர்கடன்களை முழுமையாக

0: முறையாக தள்ளுபடி செய்ய அரசை வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 23வது ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் இன்று கோலாகலமாக தொடங்குகின்றன. மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா நாடுகளில் 16 நகரங்களில் வரும் ஜூலை 19 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, ஜெர்மனி, பிரேசில், இத்தாலி உட்பட 48 அணிகள் பங்கேற்க உள்ளன. இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு மெக்சிகோவில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இலங்கை தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிராக முதலில் விளையாடும் இந்திய ஏ அணி சற்று முன் 46 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 315 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக்கின் நிர்வாக குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 1:56 நிமிடம்
2: இருந்தது. அவளுக்கு நல்ல சரீரமும் இருந்து என்று சொல்வது போன்று சொல்லுகின்றார். சாரீரம் காதுக்கினிமை, சரீரம் காண்போர் கண்ணிக்கினிமை. கவர்ச்சிதானே கலை என்பது, அது கலைத்துறை வரை.
1: 100.1 சென்னை FM கோல்டில் 2:30 சேர்த்து வைத்த செல்வம் நிகழ்ச்சியில் சிலம்பு செல்வி உரை கேட்கலாம். வழங்கியவர் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்கள். நிகழ்ச்சி ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ளது 2:30 FM கோல்டில்.
2: தெட்டு கழந்து பொன் மதிப்புள்ள பச்சை மாலை ஒன்றையும் மாதவிக்கு தருகின்றான். இந்த பச்சை மாலையை பெற்ற மாதவி வீட்டுக்கு செல்கிறாள். அந்த நாளில் ஒரு வழக்கம், முதல் முதலில் நடன அரங்கேற்றத்தை ஒரு நடன பரத்தை நிகழ்த்துகின்ற போது மன்னன் பாராட்டி கொடுக்கின்ற பரிசை எவன் 1008 கழிஞ்சு பொன் கொடுத்து வாங்குகிறானோ அவன்தான் அவளுக்கு நாயகன் என்பது அந்நாளைய மரபாக இருந்திருக்க வேண்டும்.
1: நிகழ்ச்சியை முழுமையாய் கேட்க 100.1 சென்னை FM கோல்டை கேளுங்கள். 2:30 சேர்த்து வைத்த செல்வம் ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31 தேதி.
4: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
4: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
5: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ் இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல்நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
6: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
5: ஒரு ரூபா கூட செலவு இல்லாம உடல்நல சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க
6: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4

0: Realizing Vikasit Bharat Vision chairs 11th Governing Council meeting of Niti Aayog in New Delhi. Information and Broadcasting Minister Ashwini Vaishnav inaugurates 20 kilowatt FM transmitter in Rajasthan's Jaisalmer. Centre waives excise duty on certain variants of ethanol blended petrol. First Made in India Airbus C-295 aircraft completes maiden test flight from Vadodara. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். 2:55 வரை சித் ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல். முதலில் படம் மான்ஸ்டர்.

ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 2:36. தொடர்ந்து ஷான் ரோல்டான் ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல் படம் சீமராஜா.

2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, பிபிஎஸ்சி உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 17ஆம் தேதி. இணையதள முகவரி https://adm.tanuvas@ac.in. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 17ஆம் தேதி. திரைகானத்தில் தொடர்ந்து

மெட்ராஸ் திரைப்படத்தில் சக்தி ஸ்ரீ கோபாலன் தீப் பாடிய பாடலோடு திரைகானம் நிறைவடைகிறது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டின்

ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் 9 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ஊத்து, அடையாமடை, சோலையாறு, குண்டாரணை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பாலமூர், சித்தாறு, பெருஞ்சாணி அணை, காக்காச்சி, கொளச்சல், உப்பாசி, வால்பாறை, புத்தன் அணை, சின்கொனா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பாபநாசம், சூரலக்கோடு, முள்ளங்கினா விளை, குழித்துறை, முக்கூடல் அணை, கொட்டாரம், செங்கோட்டை, பேச்சிப்பாறை, கன்னியாகுமரி, மாம்பிழத்துறையாறு, கழிகள், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, பெரியாறு, ஆணைக்கிடங்கு, மாஞ்சோலை, கொடுமுடியாறு அணை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திற்பரப்பு, நாகர்கோவில் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தக்கலை, திருப்பதி சாரம், குருந்தன்கோடு, பூதபாண்டி, கோழிப்போர் விளை, கடனா அணை, தென்காசி, இரண்யேல், தேவாலா, சேர்வலாறு அணை, கன்னிமார், நம்பியாறு அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் தொண்டியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், சேலம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை எங்கும் பெய்து வருகிறது. கடலோர ஆந்திரப்பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. நேற்று கடலோர கர்நாடகம் மற்றும் கடலோர ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகத்தின் உட்பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடற்பரப்பில் 3.1 மற்றும் 5.8 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியிருந்தது. வானிலை முன்னறிவிப்பு: பலத்த காற்றுடன் நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். எங்கும் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்ப உயர்வு பற்றிய எச்சரிக்கை: தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்து காணப்படக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருக்கும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.9 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரளமுதம் கேட்போமா?

0: முரண்பாட்டு உணர்வால் தீமைகள் பெருகும். ஒன்றுபடும் உணர்வால் நயமான நன்மைகள் வளரும். குறள் எண் 860 அதிகாரம் இகல்.
1: இகலானாம் இன்னாதையெல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு.
0: முரண்பாட்டு உணர்வால் தீமைகள் பெருகும். ஒன்றுபடும் உணர்வால் நயமான நன்மைகள் வளரும். குறள் எண் 860 அதிகாரம் இகல்.
2: குரல் முதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30 நிமிடம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது ஒலிவிழா வருவது திரைகானம் முதல் பாடல். ஆனந்த் படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் குழுவினர்.

உனக்கும் எனக்கும் பொருத்தம் இருக்கு. ஐயோ ஐயோ காம் டு மீ, ஹே ஐயோ ஐயோ டான்ஸ் வித் மீ, ஹே ஐயோ ஐயோ லிசன் டு மீ.

0: இரவினில் இனித்திடும் கனவுகள் இதயம் முழுதும் உனது நினைவுகள். ஐயோ ஐயோ லிசன் டு மீ ஹே யூ யூ ஜாயின் வித் மீ ஹே யூ யூ கம் டு மீ ஹே யூ யூ சிங் வித் மீ.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்த பாடல் காதல் பரிசு படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் எஸ்.பி.பாலசுப்ரமணியம், எஸ்.ஜானகி.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி HTTP:

0: www.prasarbharati.gov.in/nipp.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், என்ஐபிபி திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 5:42:40. மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்த பாடல் ஒரு தாயின் சபதம் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் எஸ்.பி.பாலசுப்ரமணியம், டாக்டர் கல்யாண்.

0: வானொலிக்கு 90 நாடக ஆசிரியரும் இயக்குனரும் மூத்த கலைஞருமான காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள்.
1: ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷவாணி, இப்படியெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த வானொலி தான் என்னை போன்ற கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச முகமாக, தெரிஞ்ச குரலாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வானொலி. அந்த காலத்தில் டிராமாக்கள்லையும் சரி, இதர நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்து எங்கள் குரல் உங்களுக்கு பரிச்சயமாக வைத்தது வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ. அதனுடைய 90வது வருடத்திற்கு நாங்கள் எல்லாம் செய்திகள் அனுப்பும் அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வானொலி என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
2: திரைக்கானத்திலேனே எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவர்கள் இணைந்து பாடியுள்ள பாடல் படம் பாடு நிலாவே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சியின் நிறைவாக பூவிழி வாசலிலே படத்திற்காக ஒலிப்பது மலேசியா வாசுதேவன் எஸ்.பி. ஷைலஜா குழுவினர் பாடியுள்ள பாடல்.

வலி தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுந்தரசன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன். 7:25 பண்ணைச் செய்தி. 7:30 உழவர் உலகம். ஆடுகளில் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்கள், காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம். 9:15 செய்திச் சுடர். 9:30 நாடக மலர். அமுதக்கனி நாடகம் இடம்பெறும். எழுதியவர் சேலம் கா ஜெகநாதன் அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி, லக்ஷ்மி பாஸ்கரன். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா.

100.1 FM கோல்டில் மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ். எவ்ரி சைல்டு டிசர்வ் த சைல்ட்ஹுட், அர்ஜுன் ஸ்ரீவத்சா வழங்கும் முறை. மெமரபிள் ஸ்டோரிஸ் சொல்பவர் MM அதித்தி மிர்ரா. மியூசிக்கல் டேலண்ட் இதில் வி வசுப்ரதா. பாட்டு கிவ் பிளட் கிவ் ஹோப், பி கோநிலவன் வழங்கும் முறை. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கன்ட்ரி வாய்டு, 9:45 இன்சைட்ஸ். இரவு 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி தொடர்வது நாளை நிகழ்ச்சிகள். மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க. வழங்குபவர் பாப்பாக்குடியா முருகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை இதில் காந்தி அஞ்சலி,

0: தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோக பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். 7:45 நகர்வலத்தில் வாகன ஒலிப்பான்களை முறையாக பயன்படுத்துவோம் குன்றில்குமார் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 9:00 அரங்க செயல் பி வரமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இலக்கியம் பேசுவோம். தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், அபராஜிதா கிரிதர் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் விலை நிலைப்படுத்துதல் நிதி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, தேன்கோடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் எம். சுலோச்சனா. எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா. சட்டம் நமக்காக உரை வழங்குபவர் வழக்கறிஞர் சரளா அவர்கள். கதையரங்கம் வழங்குபவர் திவ்யா அவர்கள். 2:35 சேர்ந்து செய்பாடற் பயிற்சி. கன்னட மொழி பாடல் இயற்றியவர் துட்டா ரங்கே கவுடா அவர்கள். 6:10 பொன்னையின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.4°C, குறைந்த அளவு 31.6°C, ஈரப்பதம் 68%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.4°C, குறைந்த அளவு 30.9°C, ஈரப்பதம் 91%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டமாக காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35°C ஒட்டியும், குறைந்த அளவு 30.9°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashwani. The news read by Anuja Kumar. India strongly condemned the recent attack on a ship off the coast of Oman in which 3 Indian nationals lost their lives. Addressing an interministerial media briefing in New Delhi, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said, in this regard, the government has lodged a strong protest by summoning the US Charge d'Affaires. Mr. Jaiswal noted that the continuing attacks on shipping in the region are deeply worrisome.
2: We attach high importance to the welfare and well-being of our seafarers community. Yesterday we condemned the attack on a ship off the coast of Oman in which unfortunately we lost 3 Indian nationals. We had summoned the US CDA here to register a strong protest. The continuing incidents of attacks on shipping in the region are deeply worrisome. These attacks must cease and end, and we also call for dialogue and diplomacy so that we can have an early return to peace and stability in the region.
1: Additional Secretary in the Ministry of Ports, Shipping and Waterways, Mukesh Mangal, expressed concern over the recent incidents involving merchant vessels in the Persian Gulf region and reaffirmed its commitment to the safety and welfare of Indian seafarers. He further informed that today the bitumen tanker MT Jalvir, a Guinea-Bissau flagged vessel, was involved in a maritime security incident near Shinas port in Oman. The vessel had 20 Indian crew members on board. All of them are reported to be safe and evacuation operations are currently underway. Prime Minister Narendra Modi has said that despite the world passing through a period of uncertainty and instability, India continues to advance on its growth trajectory with confidence and determination. Chairing the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi, Mr. Modi said, as India progresses towards achieving the vision of Viksit Bharat, the collective responsibility of the centre and states becomes even greater. India has dispatched a consignment

0: of 20,000 doses of measles vaccines and approximately 3 tons of medical supplies to support the government of Maldives in strengthening immunization coverage and safeguarding public health. External Affairs Ministry said in a statement that this timely assistance will help address the increasing cases of measles in Maldives and reinforce the response efforts of the government. India and Nepal have launched a peer-to-peer cross-border remittance mechanism to strengthen bilateral digital financial connectivity. The Ministry of Finance in a statement said the newly operationalized system establishes a direct link between India's Unified Payments Interface UPI and Nepal's National Payments Interface NPI. This integration enables citizens of both the nations to make seamless, real-time and secure instant money transfers directly through mobile banking applications and digital wallets. The government has waived excise duty on certain variants of ethanol blended petrol. In a notification, the Union Finance Ministry announced that petrol blended with 22%, 25%, 27% and 30% ethanol have been exempted from central excise duty. UAE President Mohammed bin Zayed Al Nahyan has congratulated Indian Prime Minister Narendra Modi on becoming India's longest serving continuously elected Prime Minister, marking a historic milestone in the country's democratic journey. In a series of social media posts, Sheikh Mohammed congratulated Prime Minister Modi on achieving the longest continuous tenure as an elected head of government in modern India's history. He wished Modi continued success in leading India and highlighted the remarkable progress in UAE-India relations in recent years. Benchmark domestic equity indices ended today's trading session with moderate losses of 0.2%. The Sensex slipped 151 points to close at 73,833, while the Nifty dipped 53 points to settle at 23,162. And in badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to the women's singles quarterfinals of the Australian Open in Sydney today. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: புதை சேற்றுக்குடியில் மந்திரவாதி ரவிதாசன் சிக்கிக்கொண்டான். அவனை அப்படியே விட்டுவிட்டு போவது என்று பூங்குழலி தீர்மானிக்க, அவளுடைய அத்தானான சேந்த நமுதனோ, ஐயோ பாவம், அவனை இப்படியே விட்டுவிட்டா செல்வது என்று பரிதாபப்பட்டு ஏதாவது உத்தியை செய்ய வேண்டும் என்றபோது உடனே பூங்குழலி அவனுடைய மேல் துண்டை வாங்கி கொண்டு, ஏ மந்திரவாதி, இதோ பார், இந்த துண்டின் முனையை பிடித்து கொண்டிரு. அதிக பலங்கொண்டு இழுத்தால் புதர் வேரோடு வந்துவிடும். ஆகையால் மெல்ல பிடித்து கொண்டிரு. நீயாக கரையேற முயலாதே. பொழுது விடிந்ததும் யாராவது இந்த பக்கம் வருவார்கள். அவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள் என்றாள்.
4: ஐயோ, இரவெல்லாம் இப்படியே கழிக்க வேண்டுமா? என்னால் முடியாது. அதை காட்டிலும் என்னை கொன்றுவிட்டு போய்விடு.
3: பூங்குழலி அவன் கூக்குரலை பொருட்படுத்தவில்லை. சேந்த நமுதனை கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்த வழி திரும்ப ஓடத் தொடங்கினாள். அவர்கள் மேட்டின் மேல் ஏறி அப்பால் காட்டில் இறங்கும் வரையில் மந்திரவாதியின் ஓலக்குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த குரல் மறைந்த பிறகு, அத்தான், நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தாய். நீ எப்படி இங்கு வந்தாய்? எதற்காக என்று பூங்குழலி கேட்டாள். பாதாள சிறை அனுபவத்துக்கு பிறகு தஞ்சாவூரில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை. அடிக்கடி பழுவூர் வீரர்களும் ஒற்றர்களும் வந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆகையால் பழையாறைக்கு போனேன். குந்தவை தேவி என்னை இவ்விடம் அனுப்பினார். இளவரசருக்கு அபாயம் அதிகமாயிருப்பதாகவும், ஆகையால் அவரை நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் கொண்டு போய் சேர்த்துவிட்டு வரும்படியும் வந்தியத்தேவனிடம் சொல்லும்படி சொன்னார். எனக்கும் உன்னை பார்த்து உன் பாட்டை கேட்க வேண்டும் என்ற ஆசையாயிருந்தது. பாட்டு கேட்பதற்கு நல்ல சமயம் பார்த்தாய். இளைய பிராட்டி கூறியது உண்மைதான். இளவரசருக்கு ஏற்பட்டிருக்கும் கண்டங்கள் இப்படி அப்படி அல்ல. பகைவர்களின் சூழ்ச்சிகளோடு குளிர்காய்

0: கூச்சல் வந்துவிட்டது.
1: ஆமாம், நானும் தான் பார்த்தேன். நாங்கள் இரண்டு பேருமாக அவரை தூக்கி கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம். அதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம்.
0: பூங்குழலி,
1: நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு புத்த பிக்ஷுக்கள் வைத்திய சாஸ்திரம் நன்கு அறிந்தவர்கள். இளவரசரை குணப்படுத்தி விடுவார்கள்.
0: நாகைப்பட்டினத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது?
1: கால்வாய் வழியாகத்தான்.
0: கால்வாய் வழியாக எப்படி போவது? படகை தொலைத்து விட்டீர்களே.
1: படகு தண்ணீரில் முழுகித்தானே இருக்கிறது. திரும்ப எடுத்துவிட்டால் போகிறது.
0: அப்படியானால் இன்று இராத்திரியே கிளம்பிவிட வேண்டியதுதான். அந்த சிறிய படகில் நாம் எல்லோரும் போக முடியாதே.
1: வேண்டியதில்லை பூங்குழலி, அதெல்லாம் நாங்கள் பேசி முடிவு செய்துவிட்டோம். வல்லவரையன் இங்கிருந்து நேரே பழையாறைக்குப் போவான். நானும் நீயும் இளவரசரை படகில் ஏற்றி நாகைப்பட்டினம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான்.
0: பூங்குழலிக்கு புல்லரித்தது.
1: மீண்டும் இளவரசருடன் பிரயாணம். கால்வாயில் படகில் நாகைப்பட்டினம் வரையில் வழியில் அபாயம் ஒன்றும் ஏற்படாமல் இருக்க வேண்டும். இருவரும் மறைந்த மண்டபத்தை அடைந்தார்கள். மண்டபத்தை நெருங்கியதும் சேந்தன் அமுதன் பலமாக கையை தட்டினான்.
2: யாரங்கே
1: என்று வந்தியத்தேவனுடைய கடுமையான குரல் கேட்டது.
0: நான் தான் சேந்தன்.
2: இன்னும் யார்?
0: என் மாமன் மகள்.
1: வந்தியத்தேவன் மண்டபத்தின் வாசலில் வந்து எட்டி பார்த்தான்.
2: வேறு யாரும் இல்லையே?
0: இல்லை. ஏன் சந்தேகம்?
2: மெல்ல பேசுங்கள். இளவரசர் தூங்குகிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே யாரோ ஒருவன் வந்தான். நீதானாக்கும் என்று நினைத்து வெளியே வந்தேன். நீ இல்லை. மந்திரவாதியைப் போல தோன்றியது.
0: அப்புறம்?
2: அந்த சமயம் உன் பாட்டின் குரல் கிளம்பியது. பாடுவதற்கு நல்ல நேரம் பார்த்தாய் என்று எண்ணிக்கொண்டேன். நல்ல வேளையாக அதை மந்திரவாதியும் கேட்டுவிட்டு திரும்பி போனான். அவனை நீங்கள் பார்த்தீர்களா?
0: பார்த்தோம் பார்த்தோம்.
2: அவனை என்ன செய்தீர்கள்?
1: நான் ஒன்றும் செய்யவில்லை. இவள்தான் அவனை புதை சேற்று குழியில் இடுப்பு வரையில் இறக்கி நிறுத்திவிட்டு வந்திருக்கிறாள்.
2: இவளுடைய குரல் கூட கொஞ்சம் கேட்டதே.
1: ஆம், பூங்குழலியும் ஒரு பாட்டு பாடினாள்.
2: அதை கேட்டதும் இளவரசருக்கு சுய உணர்வு வந்தது போல தோன்றியது. யார் பாடுகிறது என்று கேட்டார். ஓடக்கார பெண் என்றேன். பாட்டை கேட்டுக்கொண்டே தூங்கிவிட்டார்.
1: பூங்குழலிக்கு மீண்டும் மெய் சிலிர்த்தது. இவள் பாட்டு மட்டும்தானா பாடினாள்?
2: ஆந்தை போலவும் கத்தினாளே.
1: அதுவும் என் காதில் விழுந்தது. காட்டில் ஏதோ அதிசயம் நடைபெறுகிறது என்று நினைத்து கொண்டேன்.
2: நீங்கள் அத்தானும் மாமன் மகளும் வசந்தோத்சவம் கொண்டாடுகிறீர்களோ என்று நினைத்தேன்.
0: இது என்ன வீண் பேச்சு என்றாள் பூங்குழலி.
2: வேறென்ன செய்வது? இரவை எப்படியேனும் கழித்தாக வேண்டும் என்றான் வந்தியத்தேவன்.
0: இல்லை, பொழுது விடிந்து இங்கே இருந்து தப்பிப்போவது பிழைக்க முடியாது. ராத்திரியே புறப்பட்டாக வேண்டும்.
1: அந்த சமயம் எங்கேயோ வெகு தூரத்தில் நரிகள் ஊளையிடத் தொடங்கின. அந்த ஊளை சப்தத்துக்கு இடையில் ஆந்தையின் குரல் ஒன்றும் கேட்டது. சேந்தன் அமுதன் நடுங்கினான். அவன் மனக்கண்ணின் முன்னால் மந்திரவாதி சேற்றில் புதைந்திருப்பதும் அவனைச் சுற்றி நரிகள் ஊளையிட்டுக் கொண்டு நெருங்கி நெருங்கி வருவதும் மந்திரவாதி ஆந்தையைப் போல கத்தி நரிகளை விரட்டி பார்ப்பதும் தென்பட்டன. வந்தியத்தேவனும் சேந்தன் அமுதனும் இளவரசரின் தூக்கம் கலையாமல் தூக்கிக் கொண்டார்கள்.
0: பூங்குழலி
1: பின்தொடர்ந்து சென்றாள். கால்வாயின் கரையை அவர்கள் அடைந்தபோது சந்திரன் உதயமாகியிருந்தது. கரையில் இளவரசரை ஒரு மரத்தின் பேரில் சாய்ந்து படுக்க வைத்தார்கள். பூங்குழலியை அவர் பக்கத்தில் இருக்கச் செய்துவிட்டு வந்தியத்தேவனும் சேந்தன் அமுதனும் தண்ணீரில் இறங்கினார்கள். முழுகிப் போயிருந்த படகை மிகவும் பிரயாசையுடன் மேலே எடுத்து கரையோரமாக கொண்டு வந்தார்கள். இளவரசர் கண் விழித்தார். மிக மெல்லிய குரலில்,
3: தாகமாயிருக்கிறது
1: என்றார். பக்கத்தில் இருந்து அவரை பார்த்து கொண்டிருந்த பூங்குழலி கெண்டியிலிருந்த பாலை அவருடைய வாயில் ஊற்றினாள். சிறிதளவு பால் அருந்திய பிறகு இளவரசர்,
3: பூங்குழலி நீதானா? சொர்க்கலோகத்தில் யாரோ ஒரு தேவ கன்னிகை என் வாயில் அமுதத்தை ஊற்றுவது போல தோன்றியது
1: என்றார். கற்பக விருட்சம் பூங்குழலியின் மீது வர்ண மலர்களைச் சொரிந்தது. தேவலோகத்து கிண்ணறி வாத்தியங்கள் இன்ப கீதங்களைப் புழிந்தன.
0: ஏன்?
1: பூங்குழலியின் மேனி நரம்புகளே யாழின் நரம்புகளாகி தெய்வகானம் இசைத்தன. இளவரசரின் கனிவு செறிந்த மொழிகள் அவளுக்கு அத்தகைய பூதையை அளித்தன.
0: இளவரசே, நான் தேவலோக கன்னிகை அல்ல, ஏழை ஓடக்காரப் பெண். தாங்கள் அருந்தியதும் தேவலோகத்து அமுதம் அல்ல, குழகர் கோயிலில் கிடைத்த பால் அமுதம் என்றாள்.
3: நீ தேவலோக கன்னிகை இல்லை என்றால் நான் நம்பி விடுவேனா? வருணனின் திருப்புதல்வி அல்லவா நீ? சமுத்திரகுமாரி, இத்தனை தடவை எனக்கு நீ உயிரளித்திருக்கிறாய். உனக்கு நான் என்ன கைமாறு செய்யப்போகிறேன்
1: என்றார் இளவரசர். ஐயா, இன்னும் ஒரு பகலும் ஓர் இரவும் தங்களுடன் இருக்க இந்த ஏழையை அனுமதிக்க வேண்டும் என்றாள் பூங்குழலி.
3: அது எப்படி முடியும்? உடனே நான் பழையாறைக்கு புறப்பட வேண்டுமே
1: என்றார் இளவரசர். இல்லை இல்லை,
0: தங்களை நாகைப்பட்டினத்துக்கு அழைத்து

0: சொல்லும்படி செய்தி வந்திருக்கிறது.
1: யாரிடமிருந்து?
0: இளைய பிராட்டியிடமிருந்துதான்.
1: அது யாரெங்கே? இன்னொருவன், வந்தியத்தேவனுடன் படகை எடுத்து வருகிறவன்
0: என் அத்தான் சேந்தனமுதன். இளைய பிராட்டி அவனிடம்தான் செய்தி அனுப்பியிருக்கிறார், தங்களை நாகைப்பட்டினத்தில் உள்ள சூடாமணி விகாரத்துக்கு அழைத்துச் செல்லும்படி.
1: ஆஹா, என் தமக்கையின் மனம் மாறிவிட்டதா? எனக்கு முடிசூட்டும் ஆசை அகன்று விட்டதா? வெகு காலமாக எனக்கு புத்த சங்கத்தில் சேர வேண்டும் என்ற ஆசை உண்டு. புத்த சங்கத்தில் சேர்ந்து பிக்ஷுவாவேன், தூர தூர தேசங்களுக்கு யாத்திரை செய்வேன். சாவகம், கடாரம், மாயிருடிங்கம், மாபப்பாளம், சீனம். ஆஹா,
0: என்னுடைய பாக்கியமே!
1: பாக்கியம் பூங்குழலி, வா போகலாம்
0: என்று கூறி இளவரசர் எழுந்து நின்றார். அவருக்கு இன்னும் முழு நினைவு வரவில்லை, ஜுர வேகத்திலேயே பேசுகிறார் என்று பூங்குழலி சந்தேகித்தாள். அதே சமயத்தில் தூரத்தில் ஓலமிடும் குரல் ஒன்று கேட்டது. இளவரசர் திடுக்கிட்டு நின்று,
1: பூங்குழலி,
0: அது என்ன என்றார். ஆந்தை கத்துகிறதையா என்றாள்.
1: இல்லை, அது மனித குரல். ஏதோ பெரும் அபாயத்தில் சிக்கியவனின் அபயக்குரல். அவனை காப்பாற்றிவிட்டு போகலாம். புத்த சங்கத்தில் சேருவதற்கு முன்னால் ஒரு புண்ணிய காரியம் செய்யலாம்
0: என்று இவ்விதம் கூறிவிட்டு இளவரசர் பாய்ந்து ஓட முயன்றார். அந்த முயற்சியில் திடீரென்று கீழே விழுந்தார். பூங்குழலி அவரை தாங்கிக் கொண்டாள். படகை கரை சேர்ந்தவர்கள் இருவரும் ஓடி வந்தார்கள். மீண்டும் உணர்ச்சியை இழந்துவிட்ட இளவரசரை அவர்கள் மெதுவாக தூக்கி கொண்டு போய் படகில் பத்திரமாக சேர்த்து படுக்க வைத்தார்கள். கால்வாயில் படகு போக ஆரம்பித்தது. இளவரசரை தவிர்த்து மற்ற மூவரும் இட நெருக்கடியுடன் அதில் உட்கார்ந்திருந்தார்கள். வந்தியத்தேவன், பூங்குழலி, நாலு பேரை இந்த படகு தாங்குவது கடினம். எப்படியும் நான் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ள வேண்டியவன். இங்கேயே இறங்கிக் கொள்கிறேன். இளவரசரை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பது உங்கள் பொறுப்பு. உங்களுக்கு அதிகம் நான் சொல்ல வேண்டியதில்லை என்று சொன்னான். அவனுடைய குரல் தழுதழுத்தது. நீலாக்கரணம் அவன் முகத்தில் விழுந்தபோது கண்களில் முத்துத் துளிகள் ஒளிவீசி திகழ்ந்தன. கோடிக்கரை காடு தாண்டிய பிறகு இறங்கிச் செல்லலாமே. என் குதிரையையும் அங்கேதான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். அடையாளம் நினைவிருக்கிறதல்லவா என்றான் சேந்தனமுதன்.
1: வேண்டாம், நான் இங்கேயே இறங்கிக் கொள்ளுகிறேன். குழகர் கோயில் பிரகாரத்தில் சற்று நேரம் படுத்து தூங்கிவிட்டு பொழுது விடுவதற்குள் எழுந்து புறப்படுகிறேன். இல்லாவிடில் நாளைக்கு பிரயாணம் செய்ய முடியாது. வழியில் எவ்வளவு தடங்கல்களோ என்றான் வந்தியத்தேவன். பூங்குழலி அத்தனை நேரமும் தன் மடியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த பொட்டணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தாள்.
0: இந்தா குழகர் கோயில் பிரசாதம், இதை சாப்பிட்டு விட்டு தூங்கு என்றாள்.
1: நீங்களும் ஒன்றும் சாப்பிடவில்லையே, உங்களுக்கு வேண்டாமா? கோடிக்கரையிலிருந்து காத தூரம் கால்வாயில் போய்விட்டால்
0: எத்தனையோ கிராமங்கள், நானாவது சேந்தனாவது போய் உணவு சம்பாதித்துக் கொண்டு வருவோம். உன் விஷயம் அப்படியல்ல. நீ ஒருவர் கண்ணிலும் படாமல் பழையாறை போய் சேர வேண்டும் அல்லவா?
1: படகில் இளவரசர் இருக்கிறார் என்பதை நீங்களும் மறந்துவிடக்கூடாது.
0: இந்த படகில் இருப்பவர் இளவரசர் என்று யார் நம்புவார்கள்? அதை பற்றி கவலைப்படாதே, எங்கள் பொறுப்பு. இந்த ஓட்டை படகை யாரும் கவனிக்க மாட்டார்கள்.
1: சரி, அப்படியானால் இங்கேயே நான் இறங்கிக் கொள்ளுகிறேன். மறுபடியும் அந்த சமயத்தில் அந்த ஓலக்குரல் கேட்டது.
0: ஆ, அது என்ன
1: என்று இளவரசர் கேட்டுவிட்டு மறுபடியும் உணர்வை இழந்தார்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நந்தினிய ராக்கமா சந்திச்ச கட்டத்துல இருந்து இப்ப வரை நடந்திருக்கிற நிகழ்ச்சிகளை பார்ப்போம். ரெண்டு பேரும் குழகர் கோயிலிருந்து வெளியே வந்தாங்க. மறைந்த மண்டபம் வரை போன ரவிதாசன் பூங்குழலின் பாட்டை கேட்டு திரும்பிட்டான். வழியில இளையராணியும் ராக்கமாலையும் சந்திச்சான். அவங்க பேசிக்கிட்டதை தான் பூங்குழலி கேட்டுக்கிட்டு இருந்தா. அதாவது கோவில் பிரசாதத்தையும் பாலையும் வாங்கிக்கிட்டு வரும்போது. உரையாடல் முடிஞ்சதும் அவளை பின்தொடர்ந்து வந்தான் ரவிதாசன். தன் மாமன் மகளை ஒருத்தன் பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருந்ததை இன்னொரு திசையிலிருந்து பார்த்து எச்சரிக்கை பண்ணினான் சேந்தன் முதல். தற்போதைய உடல் நிலையிலேயும் மனித குரல்ல தான் ஆந்தையின் கத்தல் கேட்குதுன்னு இளவரசர் கவலைப்படுறார். சிறப்பு தொடர்களை பார்க்கலாம். வசந்தோத்சவம் இளவேநீர் பருவத்தை உற்சாகத்துடன் வரவேற்கிற வகையில் சித்திர மாசம் பௌர்ணமிக்கு முன்னால் வர திரையோதசி, சதுர்தசி இவற்றோட பௌர்ணமி, இந்த மூணு நாளும் கொண்டாடுவாங்க. திருமலை, திருப்பதி, காஞ்சிபுரம் இங்கெல்லாம் அபிஷேகம், திருமாட வீதி உலா, வசந்த மண்டபத்தில் ஆஸ்தானம், இப்படி பல சிறப்பு அம்சங்கள் இந்த உற்சவத்துக்கு உண்டு. தேவலோகத்து கிண்ணறி வாத்தியங்கள் பன்னெடுங்காலமாக நிலவி வந்த தொன்மை கருத்துக்களில் தேவலோக இசைக்கலைஞர்கள் பற்றின செய்திகள் ரொம்ப சுவையானவை. கந்தர்வர் பாடகர்களாகவும் கிண்ணறர்கள் வாத்தியம் வாசிப்பவர்களாகவும் சித்தரிக்கப்படுறாங்க. சம்பந்தர்

0: பெரியாழ்வார், கருவூர் தேவர், சேக்கிழார் ஆகியோர் கிண்ணறம்ங்கிற சொல்ல பல இடங்கள்ல குறிப்பிடுறாங்க. கிண்ணறிகள் இருவர் இந்த தொடர் கல்வெட்டுல காணப்படுவதாகவும், கிண்ணறி தொன்மையான நரம்பிசை கருவின்னும், சிரட்டை கிண்ணறி ஒரு வில்லிசை கருவின்னும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. சாவகம், இன்றைய பேரு ஜாவா, தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற தீவு கூட்டத்துல இந்தோனேஷியாங்கிற பகுதியில ஒரு தீவு. கடாரம், இன்றைய கேதா மாநிலம் மலேசியாவின் வடமேற்குல இருக்குது. மாயுருடிங்கம், ஜிலோடிங் என்கிற தொன்மையான பெயரின் அடிப்படையில இது மத்திய மலையா பகுதின்னு ஊகிக்கிறாங்க. மாபப் பாலம், மலையாவின் வடபகுதியில கிரா பூசந்தி, அதாவது நில இடுக்குக்கும் பர்மா, அதாவது இன்றைய மியான்மரின் தென்பகுதிக்கும் இடைப்பட்ட இடமாக இருக்கலாம். இவையெல்லாம் ஆராய்ச்சிகள் வாயிலாக நமக்கு கிடைக்கிற செய்திகள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: கீதா கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
4: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாளும் குப்பை மேடுதான்.
5: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், துளசி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடியது.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க.
2: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
3: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்ட

மாவட்டங்களிலும் தொழில்திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சமிருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம் நவீனமயமாக்கல் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்கள்

0: தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல், ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை தொழில் பணிகளில் ஈடுபடுத்தாமல் அவர்களுக்கான உரிமைகளை பேணி காத்து முறையான கல்வி அளித்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதையே அரசு தனது முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரிசெய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் திரையுலகில் காலத்தால் அழியாத கிராமத்து கதைகளை திரைப்படமாக்கி வெற்றி கண்ட இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக தேவதானப்பட்டியில் அவரது பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரின் பூத உடலுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு உள்ளிட்டோர் அவருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் 3 முறை துப்பாக்கியால் சுட்டு 72 குண்டுகள் முழங்க பாரதி ராஜாவிற்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் அவரது குடும்ப வழக்கப்படி உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் பாரதி ராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கும்பாபிஷேக பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு செய்தார். செங்கல்

0: ஈரோடு மாவட்டம் மறைமலை நகரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நடைபாதை கடைகள் காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 வட்டங்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சலுக்கை கிராமத்தில் தேனீக்கள் கொட்டியதில் மாணவர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 21-7 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. இலங்கையின் தம்புலாவில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தென்மேற்கு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை கேட்கலாம். முதலில் தாம்தூம் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்கும் பாடல்.

0: யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக உதித் நாராயணன் பாடியிருக்கும் பாடல்.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் கேட்போமா? முதலில் விஐபி படத்திற்காக கே.கே. அனுபமா பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் வேளாண்மைத்துறை சார்பில் பள்ளிகள் மற்றும் மலைப்பகுதிகள், ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் மரக்கன்றுகள் நட்டு வைத்ததுடன் அனைவருக்கும் மஞ்சப்பை மற்றும் விதைப்பந்துகளை வழங்கினார். மேலும் மாவட்டத்தை பசுமை நிறைந்த மாவட்டமாக மாற்றுவதே தனது குறிக்கோள் என மாவட்ட ஆட்சியர் பிரியா தெரிவிக்கிறார்.
2: இன்னைக்கு நரசிங்கபுரம் வில்லேஜ்ல வந்து ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணோம். ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டரையும் எப்படி வந்து அவங்க குப்பைகளை வந்து செக்ரிகேட் பண்ணி வைக்கணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணோம். அது மட்டும் இல்லாம ஒரு கவர்மெண்ட் ஹைஸ்கூல் ஒரு 100 மரக்கன்றுகள் வந்து நட்டோம். அதுல வந்து சில்ட்ரன் வந்து தங்களுக்கும் வந்து ஒரு மரம் வளர்க்கறதோட இம்பார்ட்டன்ஸ், ஒரு கிரீன் தமிழ்நாடோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் தெரியணுன்றதுக்காக அவங்களே வந்து மரம் நட்டு அதுக்கு ஒரு பெயர் வைத்து அவங்களே வந்து அந்த ஸ்கூல்ல வந்து முடித்து போற வரைக்கும் அந்த மரத்தை வந்து அவங்களே வந்து பாதுகாத்து வளர்த்தணும். அதை வந்து நாங்க தொடர்ந்து கண்காணித்து அடுத்த வருடம் வந்து இதே வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டேல பெஸ்டா வளர்த்த ஒரு ஹெல்த்தியா இருக்கிற ட்ரீய வளர்த்த அந்த குழந்தைங்களுக்கு சிறப்பா வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்போம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கோம். அதே மாதிரி கலெக்டரேட்ல ஒரு 250 ட்ரீஸ் நட்டிருக்கோம் எங்களோட ஸ்டாஃப் மெம்பர்ஸோட சேர்ந்து. கிரீன் மிஷன் தமிழ்நாடுல வந்து வி ஹாவ் டார்கெட் ஆஃப் அரௌண்ட் 6 lakh ட்ரீஸ். அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து நட்டு ராணிப்பேட்டை வந்து ஒரு பசுமையான ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆக்கணும் அப்படின்றதுதான் எங்களோட குறிக்கோள். அதற்கு பொதுமக்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு அதுக்கான ஆதரவை தரணும்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் இயங்கி வரும் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு செய்தார். ஆய்வில் உள் நோயாளிகளுக்கு அன்றாட தேவையான குடிநீர் மற்றும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருத்துவ தேவைகள் குறித்து மருத்துவமனை கண்காணிப்பாளரிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் உள் நோயாளிகள் பிரிவு, அவசர நோயாளிகள் பிரிவு, நுண்கதிர்வீச்சு மற்றும் மருந்தகம் பிரிவுகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவமனையில் வழங்கப்படும் உணவுகள் தரமாக உள்ளதா என்பதையும் விஷ பூச்சி மற்றும் விஷக்கடிகளுக்கான விஷமுறிவு மருந்து இருப்புகள் உள்ளதா எனவும் ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகளிடம் மருத்துவமனை குறித்து விவரங்களை மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். இந்தியாவில் ஆண்டுதோறும் மக்கள் தொகை அதிகரித்து வருவதால் மத்திய அரசு மக்களின் தேவைக்கேற்ப திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு துறைகளையும் மேம்படுத்தி வருகிறது. அதில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்பவும் வளர்ந்து வரும் சூழலை கருத்தில் கொண்டு இந்தியா

0: உள்ள ரயில் நிலையங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் நாட்டின் வடக்கு மேற்கு தெற்கு பகுதியுடன் இணைக்கும் ஒரு முக்கிய நுழைவாயிலாக திகழ்கிறது. ஆகவே மத்திய அரசு இந்த ரயில் நிலையத்தில் செயல்பாட்டுத் திறனை அதிகரிக்கவும் உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தவும் ரயில்களின் வேகம் அதிகரிப்பு விரைவு ரயில் மற்றும் புறநகர ரயில் சேவைகள் தங்கு தடையின்றி சீரிய முறையில் இயங்குவதை உறுதி செய்ய ₹97.73 கோடி மதிப்பீட்டில் மிகப்பெரிய ரயில் பாதை மற்றும் நடைமேடைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் சென்னை அரக்கோணம் ஜோலார்பேட்டை ரேணிகுண்டா சென்னை பெங்களூர் ஆகிய வழித்தடங்களில் எளிதில் பயணம் செய்ய வழிவகுத்துள்ளது. மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தக்கோலத்தில் செயல்பட்டு வரும் ராஜாத்திய சோழ மண்டல பயிற்சி மையமான CISF மையத்தில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு பிட் இந்தியா திட்டத்தின் கீழ் CISF மற்றும் NDRF வீரர்களின் விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து உள்ளூர் மக்கள் மற்றும் மாணவர்கள் இளைஞர்களுடன் இணைந்து பள்ளி வளாகத்தில் இருந்த செடி கொடிகள் பிளாஸ்டிக் கழிவுகள் இதர குப்பைகளை அகற்றி சுற்றுச்சூழலை விழிப்புணர்வு செய்ததுடன் சமூக ஈடுபாட்டை உறுதிப்படுத்தினர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம். சுமன்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உலக அளவில் தொழில் தொடங்க முடியும் என்று கூறினார். மகளிர் தலைமையிலான முன்னேற்றம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். விவசாயம், அறிவியல், புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மகளிர் பங்காற்றி வருவதாக கூறிய அவர், மகளிருக்கு கல்வி அளிப்பதில் மாநிலங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 2046 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டின் நிதி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 தேதி பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு பிராந்திய செயலர் தி சிபி ஜார்ஜ், பிரான்சின் இவியன் நகரில் வரும் 15 தேதி தொடங்கி 17 தேதி வரை நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக கூறினார். இந்த உச்சி மாநாட்டின் போது உலகத் தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தி வரலாற்று சாதனை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்திய விவசாயிகளின் முயற்சி மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்பு மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக விவசாயிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மாவட்டம் ராம்கரில் 20 கிலோவாட் FM பண்பலை ஒலிபரப்பு சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜெய்ப்பூரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தரவு மையம் தொடங்கப்பட

0: உள்ளதாக கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ரயில் திட்டங்களுக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 200 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி, ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் ஜவுளி வர்த்தகம் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயத்திற்கு பிறகு ஜவுளித்துறை மிக அதிக வேலைவாய்ப்புகள் அளிப்பதாக கூறினார். நாட்டின் பட்டு உற்பத்தி 42,500 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், பட்டு இறக்குமதி 50% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். வரும் 2047 ஆண்டிற்குள் ஜவுளித்துறை வருவாய் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா தற்போது 191 நாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்து வருவதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். மத்திய அரசும் இன்ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து குஜராத்தின் கோர்ஜாவில் விண்வெளி உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்க உள்ளது. குஜராத் மாநிலத்தின் விண்வெளி தொழில்நுட்ப கொள்கையின் அடிப்படையில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்களும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் விண்வெளித்துறையில் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய உள்ளன. இன்ஸ்பேஸ் நிறுவனம் இத்திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் செலவிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பூங்காவிற்கான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தும் என்று குஜராத் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறையில் சுயசார்பு எட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்திநகர் ஐஐடியில் உரையாற்றிய அவர், உயர் தொழில்நுட்பத்துறையில் தனியார் பங்களிப்பை வரவேற்பதாக கூறினார். அணுசக்தி துறையிலும் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். தேசிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இயக்கம் மூலம் புத்தாக்க மையங்கள் அமைக்கப்பட்டு கணினி கல்வித்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இது தொடர்பாக அமெரிக்க தூதரக அலுவலரை அழைத்து இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக கூறினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்காசிய பகுதியில் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள இந்திய தூதரகங்களும் துணை தூதரகங்களும் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் எம்டி மேரிவெக்ஸ் வர்த்தக கப்பல் மீது கடந்த திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய அவர், அதில் பயணம் செய்த 24 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். இவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அசீம் மகாஜன் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் எம்டி செட்டுபெலோ வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்த 3 இந்திய மாலுமிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய அரசு அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த கப்பலில் பயணம் செய்த இந்திய மாலுமிகளை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்த 3 இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஓமனின் ஷீனஸ் துறைமுகம் அருகே வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதரகம் நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின்

0: கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் சிறப்புஞ்சி என அழைக்கப்படும் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி பகுதியில் நேற்று மட்டுமே 124 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரித்து வருகின்றனர். மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் நீர்வீழ்ச்சி செல்ல வனத்துறை சார்பில் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட 48 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதியாட்டம் அடுத்த மாதம் ஜூலை 19 நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம்.ஆர். அர்ஜுன் ஹரிஹரன் அம்சக்கருடன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ ஆப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:15:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் தொடர்வது பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 58-80% ஈரப்பதமும் தேவைப்படும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருக்க வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகு தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பிறகு கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருந்தால் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்தளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன்பாக புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் விட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதையும் தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகு அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்ட

இவைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். விவசாய பெருமக்களை, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை, வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிந்து போகும். மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படும். ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கும். இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதத்தை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கும். மக்கிய தென்னை நார் கழிவின் பயன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். இது மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை அதிகப்படுத்தும். களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக ஆக்கும். மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தும். நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தையும் அதிகப்படுத்தும். மக்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தும். விதைப்பதற்கு முன் அடி உரமாக பயன்படுத்தலாம். நாற்றங்கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% மக்கிய நாற்கழிவானது மணலோடு கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பழமரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு குறைந்த அளவு 5 கிலோ ஒரு மரத்துக்கு போதுமானது. இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள்.

0: என்னடி ஆத்தா, என்ன பேச்சு என்ன பேச்சு! எம்புட்டு பாசமா இருந்தாலும் கல்யாணம் கட்டி புகுந்த வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான் போல. அது உன் வீடு, இது என் வீடுன்னு பிறந்த வீட்டில் அம்புட்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. என் தம்பி கூட இப்படி மாறுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
1: முத்தழகு, என் பிள்ளை முத்தழகு, என்ன நீ பாட்டுக்கும் பேசிக்கிட்டே போற?
0: என் பொழப்பு அப்படி ஆகி போச்சுக்கா, என்னத்த சொல்றது?
1: முத்தழகு கொஞ்சம் நில்லு புள்ள, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி கலங்குற? உன் அம்மா ஊருக்கு தானே போயிட்டு வர?
0: ஆமாக்கா, நான் அங்கிட்டு போனது தான் என் தப்பு. மனசு எம்புட்டு வலிக்குது தெரியுமா?
1: இங்க பாரு முத்தழகு, அப்படியெல்லாம் பேசாத புள்ள, என்ன நடந்ததுன்னு சொல்லு. இந்தோ இரு, என் வீடு வந்துடுச்சு பாரு, வா உள்ளார போய் உக்காந்து பேசுவோம். முத்தழகு இந்தா நீர் மோறு, முதல்ல குடி, சூட்டையும் குறைக்கும் மனசையும் தெம்பாக்கும்.
0: அப்பாடா, மோறு நல்லா இருந்துச்சுக்கா.
1: சரி சரி, விஷயத்த சொல்லு இப்ப.
0: அதுவாக்கா, ஒரு நாலு நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு போனேனா, போன ரெண்டு நாள்லயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுக்கா.
1: என்ன பிரச்சனை?
0: என் தம்பி ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு காசு கேட்டாங்கா, நானும் கொடுத்தேன். அதுல பாதியை தான் திருப்பி கொடுத்தான், மீதிய கொடுக்கல. காசு கேட்டதுக்கு ஆடுகளை வித்து தரேன்னு சொன்னாங்கா, ஆனா இன்னைக்கு வரைக்கும் பணத்தை திருப்பி கொடுக்கல.
1: சரி புள்ள, அதுக்கு மேல என்ன நடந்தது, விஷயத்த சொல்லு.
0: நான் ஊருக்கு போன ரெண்டாவது நாள் என் தம்பிக்கிட்ட, எனக்கும் ஒரு நாலு ஆடுகளை வாங்கி கொடு, நீ கொடுக்க வேண்டிய காசுக்குன்னு நான் சொன்னது தாங்க போச்சு. அம்புட்டு தான் அம்மாவும் புள்ளையும் கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க.
1: கொடுத்ததை கேட்டா பகன்னு சும்மாவா சொன்னாங்க? அது உண்மைதான் முத்தழகு.
0: ஆடு வளர்ப்புனா சும்மா கிடையாது, அதுக்கு

0: தீவனத்தை பார்த்து பார்த்து போடணும். தீவன மேலாண்மை ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆசைப்பட்டா மட்டும் எல்லாம் கை கூடி வந்துடாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க்கா என் தம்பி. அப்புறம் எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம், பட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன்.
1: சரி சரி, நீ கோவப்பட்டு கிளம்பி வந்ததெல்லாம் சரிதான், ஆனா அடுத்ததா என்ன பண்ண போற?
0: தெரியலக்கா, எனக்கும் ஒன்னும் புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா இருக்கேன், நிச்சயமா ஏதாச்சும் செஞ்சு சாதிக்கணும்னு.
1: கவலைப்படாத முத்தழகு, கண்டிப்பா உன்னால முடியும். என்கிட்ட இருக்கிற ஆடுகள்ல 4 ஆடுகளை தாரேன், தைரியமா நீ ஆடுகளை வளர்க்க ஆரம்பி.
0: நல்ல யோசனை தான்க்கா, ஆனா காசு?
1: அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஆடுகளை நல்லா வளர்த்து அது குட்டி போட்டதும் அதை வித்து காசு கொடு. அப்புறம் அந்த தீவனத்தை பத்தி சொன்ன, அதுக்கும் வழி இருக்கு.
0: அப்படியா, என்ன வழிக்கா அது?
1: நம்ம சமுதாய கூடத்துல கருத்தரங்கு கூட்டம் நடக்குது, அதுல ஆடுகளில் தீவன மேலாண்மை

0: வளர்த்து அது குட்டி போட்டதும் அதை வித்து காசு கொடு. அப்புறம் அந்த தீவனத்தை பத்தி சொன்ன, அதுக்கும் வழி இருக்கு.
1: அப்படியா, என்ன வழிக்கா அது?
0: நம்ம சமுதாய கூடத்துல கருத்தரங்கு கூட்டம் நடக்குது. அதுல ஆடுகளில் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்களை பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கிளம்பு புள்ள, முதல்ல போய் அவங்க சொல்றத கேட்டுட்டு வருவோம்.
2: அன்பார்ந்த பண்ணையாளர்களே,
3: ஆடுகள் பொதுவாக கிராமப்புறங்களில் உள்ள மேய்ச்சல் நிலங்கள், விளைநிலங்கள், பொது இடங்களில் உள்ள இயற்கையான மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் காடுகளில் உள்ள புற்கள் புதர்கள் ஆகியவற்றை தீவன ஆதாரமாக கொண்டு வளர்க்கப்பட்டு வந்தன. ஆனால் தற்பொழுது இவ்வகையான இடங்கள் குறைய தொடங்கியதாலும் மேய்ச்சலுக்கு ஆட்கள் பற்றாக்குறையாலும் ஆடு வளர்ப்பு குறைந்து கொட்டில் முறையில் வளர்ப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தொழில் ரீதியாக ஆடுகள் வளர்க்க விரும்பும் விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர் ஆடுகளின் தீவன தேவையை பற்றியும் தீவன பழக்கங்கள் மற்றும் தீவன மேலாண்மை முறைகள் பற்றிய அடிப்படை நுட்பங்களை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆடுகளில் செம்மறியாடு, வெள்ளாடு என இருவகை உள்ளது என்பதை அறிவோம். வெள்ளாட்டின் உண்ணும் முறை மற்ற அசை போடும் கால்நடைகளான மாடுகள் மற்றும் செம்மறியாடுகளிடமிருந்து சற்று மாறுபட்டுள்ளது. வெள்ளாடுகள் தலையை தூக்கி மரங்கள், செடி கொடிகள் மற்றும் புதர்களின் இலைகளையும் தண்டுகளையும் கடித்து உண்ணும் பழக்கம் கொண்டவை. மாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் அதிகம் உண்ணாத கசுப்புத்தன்மை அதிகம் கொண்ட மர இலைகளையும் முள் செடிகள் ஆகியவற்றை வெள்ளாடுகள் உட்கொண்டு அவற்றை நன்கு செரிக்கும் தன்மையுடையவை. ஆகவே வெள்ளாடுகள் காடுகள் அதாவது மலைசார்ந்த பகுதிகளில் வளர்க்க ஏதுவானவை. தீவனம் சுத்தமாகவும் புதியதாகவும் இருப்பதை விரும்பும் மற்றும் விதவிதமான தீவனங்களை விரும்பி உண்ணும். பொதுவாக ஈரமான மற்றும் மண்ணில் விழுந்த தீவனத்தை ஆடுகள் உண்பதில்லை. ஆடுகளுக்கான தீவன மேலாண்மை பற்றி பார்ப்போம். முதலில் குட்டிகளுக்கான தீவன பராமரிப்பு. ஆட்டுக்குட்டிகள் பெரும்பாலும் பிறந்து சிறிது நேரத்தில் தானாகவே எழுந்து சீம்பால் குடிக்க தொடங்கிவிடும். வலிமை குன்றி பிறக்கும் குட்டிகளுக்கு நாம் உதவி செய்து அவற்றை சீம்பால் குடிக்க செய்ய வைப்பது இன்றியமையாதது. சீம்பாலில் அனைத்து சத்துக்களும் சாதாரண பாலை விட பன்மடங்கு அதிகமாக இருப்பதுடன் நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான இம்யூனோகுளோபுலின்ஸ் அதாவது அனைத்தும் தாயிடமிருந்து குட்டிகளுக்கு இந்த சீம்பால் மூலமே கிடைக்கின்றது. பிறந்த முதல் 3 நாட்கள் சீம்பால் கொடுத்து வளர்க்க வேண்டும். 3 நாட்களுக்கு பின்பு தாயிடமிருந்து குட்டிகளை பிரித்து 2 அல்லது 3 வேளைகள் மட்டும் பால் குடிக்க அனுமதிக்க வேண்டும். 10 முதல் 15 நாட்களில் குட்டிகளுக்கென்று தயாரிக்கப்பட்ட அடர்த்தியவன கலவினை குட்டிகளுக்கு கொடுக்க வேண்டும். குட்டிகள் முதலில் சிறியதளவும் பழகிய பிறகு நன்கு தீவனத்தை உண்ண ஆரம்பிக்கும். குட்டிகளின் வளர்ச்சிக்கேற்ப 50 முதல் 150 கிராம் வரை அடர்த்தியவன கலவினை 2 அல்லது 3 வேளைகளாக பிரித்து கொடுக்க வேண்டும். இத்தருணத்தில் எரிசக்தி மற்றும் புரதச்சத்து மிகுந்த மிருதுவான புல் மற்றும் பயறு வகை தீவன பயிர்களை நன்கு சூரிய ஒளி வந்த பின்பு புற்களில் உள்ள நீர் நீங்கிய பின்பு அறுவடை செய்து கொடுத்து குட்டிகளை உண்ண பழக்க வேண்டும். இது குட்டிகளின் வயிறு வளர்ச்சி பெற்று செயல்பட ஏதுவாக அமையும். குட்டிகளின் பட்டியில் தாதுப்பு கட்டிகளை குட்டிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 1 முதல் 1.5 அடி உயரத்தில் கட்டி தொங்கவிட வேண்டும். 3ஆம் மாதத்திற்கு பின்பு தாயிடமிருந்து குட்டிகளை பிரித்தல் நன்று. பின்பு அவற்றில் கிடா குட்டிகளுக்கும் பெட்டை குட்டிகளுக்கும் தனித்தனியே அடர் மற்றும் பசுந்தீவனத்தை அளித்தல் வேண்டும். 6ஆம் மாதத்தில் ஆடுகளை இனவிருத்திக்கான ஆடுகளாகவும் இறைச்சிக்கான ஆடுகளாகவும் பிரித்து அதற்கேற்றாற்போல் தீவனம் அளித்தல் வேண்டும். முதலில் பெட்டை ஆடுகளுக்கான தீவன பராமரிப்பை பற்றி பார்ப்போம். இளம் பெட்டை ஆடுகள் இனப்பெருக்கத்திற்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பெட்டை ஆடுகள் 1 வயதினை கடந்த பொழுது அல்லது இனவிருத்தி செய்ய போதுமான உடல் எடையை அடைந்த பின் அவற்றினை இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தலாம். இந்த ஆடுகளுக்கு உடல் எடை பராமரிப்புக்கும் வளர்ச்சிக்கும் சீரான சத்துள்ள தீவனங்களை அளித்தல் அவசியம். ஆனால் உடலில் அதிக அளவு கொழுப்பு சேரும் அளவிற்கு தீவனம் அளித்தல் கூடாது. இது அவற்றின் இனப்பெருக்க திறனை குறைக்க வழிவகுக்கும். அதாவது 20 முதல் 25 கிலோ எடையுள்ள ஆட்டிற்கு சுமார் 2 முதல் 3 கிலோ புல் வகைகளும் 1 முதல் 2 கிலோ பயிறு வகை தீவனங்களும் லெகியூம்ஸ் என்று சொல்வார்கள் அதையும் அளிக்கலாம். அவற்றின் இதர தீவன தேவையினை ஈடு செய்ய 100 முதல் 150 கிராம் வரை தேவைக்கேற்ப அடர் தீவன கலவையை அளிக்க வேண்டும். தாது உப்புக்கள் மற்றும் அயோடின் கலந்த சாதாரண சமையல் உப்பினை ஆடுகளுக்கு அடர் தீவனம் மூலம் அளித்தல் வேண்டும். சினைக்கு தயாராகும் பெட்டையாடுகள் இவ்வகையில் பெட்டையாடுகளின் உடல் ஆரோக்கிய நிலையை சீர் செய்ய ஏற்கனவே குட்டி இன்று குட்டிகளை பிரித்த ஆடுகளும்

புதிதாக இளம் பெட்டையாடுகளும் சினைக்கு தயாராகும் பெட்டையாடுகளுக்கு செழுமை செய்தல், அதாவது ஃப்ளஷிங் என்று சொல்வார்கள், என்ற முறையில் சத்துக்கள் நிறைந்த அடர்த்தியோனமிடல் வேண்டும். இவ்வகை செழுமை செய்தலில் ஆடுகளின் வழக்கமான பராமரிப்பு மற்றும் வளர்ச்சிக்காக அழைக்கப்படும் அடர்த்தியோன கலவையின் அளவினை 200 முதல் 250 கிராம் வரை அளித்து அவற்றின் எரிசத்து மற்றும் புரதச்சத்து தேவையினை பூர்த்தி செய்தல் வேண்டும். இவ்வாறு அளிக்கும் பொழுது சினை முட்டைகள் நன்கு வளர்ச்சி அடைவதுடன் ஆடுகளின் உடல்நிலை மேம்பட்டு சினை பிடிக்கும் வாய்ப்பும் அதிகமாவதுடன் பல குட்டிகள் ஈனும் திறனும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே ஆடுகளை செழுமை செய்து இனப்பெருக்கம் செய்து அதிக பயன்களை பெறலாம். இப்பொழுது சினையாடுகள் பற்றி அவற்றுக்கு அளிக்கப்படும் தீவன முறைகளை பற்றி பார்ப்போம். கிடாக்களுடன் கலப்பு செய்த பின்பு பெட்டையாடுகளை செழுமை செய்தலின் போது பின்பற்றிய தீவன முறைகளை 1 முதல் 1.5 மாத கால அளவிற்கு பின்பற்ற வேண்டும். ஆடுகளின் சினை காலம் 5 மாதமாகும். எனவே இனவர்த்தி செய்த 3ஆம் மாதம் வரை சீரான தீவனமிடல் வேண்டும். இவ்வேளையில் செழுமை செய்தலின் போது அதிகப்படியான அளிக்கப்பட்ட அடர்த்தியோன அளவினை குறைத்து கொள்ள வேண்டும். போதுமான அளவு மர இலைகள், புல் மற்றும் பயிர் வகை தீவனங்களை அளிக்க வேண்டும். சினை காலத்தின் 4-5வது மாதத்தில், அதாவது சினையின் இறுதி மாதத்தில் தான் குட்டிகளின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். எனவே எரிசக்தி மற்றும் கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களின் தேவை பன்மடங்கு அதிகரிக்கும். இத்தருணத்தில் அதிகப்படியான புரதச்சத்தினை அளித்தல் கூடாது. எனவே எரிசக்தி அளிப்பதற்கு 1:2 நொறுக்கப்பட்ட மக்காச்சோளத்தினை ஆடு 1 க்கு 100 முதல் 150 கிராம் வரை அளிக்கலாம். அடர்த்தியவனத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்தினை அதிகரித்து கொடுக்கலாம். மேலும் அயோடின் கலந்த சமையல் உப்பு கொடுப்பது மிகவும் அவசியம். இவ்வாறு செய்தால் சத்து குறைவில்லாமல் குறைமாத குட்டி ஈனுதல், குட்டி பிறந்தவுடன் இறந்து போதல், வலிமை குன்றிய குட்டிகள் பிறத்தல் போன்ற குறைபாடுகள் தவிர்க்கப்பட்டு பண்ணையில் லாபம் ஈட்ட வாய்ப்புள்ளது. இப்பொழுது குட்டி ஈன்று பால் கொடுக்கும் பெட்டையாடுகளுக்கான தீவன மேலாண்மை பற்றி அறிவோம். குட்டி ஈனுவதற்கு 1 வாரம் முன்னதாகவே நாம் அளித்து வரும் அடர்த்தியவனத்தின் அளவினை பாதியாக குறைத்திடல் வேண்டும். குட்டி ஈன்று 1 வாரம் கழித்து தாயாட்டின் பால் அளவிற்கு ஏற்ப மீண்டும் அடர்த்தியவனத்தின் அளவினை அதிகரிக்க வேண்டும். இந்நிலையில் நார்ச்சத்து மிக்க தீவனங்களை அளித்தல் அவசியம், அதாவது தவிடு மற்றும் நல்ல சிறந்த ஜீர்ணிக்கக்கூடிய புல் வகைகள். இத்தருணத்தில் பெட்டையாடுகளுக்கு குட்டி ஈனுவதால் அதன் உடலில் ஏற்பட்ட எடை இழப்பினை நிவர்த்தி செய்தல், பராமரிப்பு, வளர்ச்சி, பால் சுரத்தல் போன்ற காரணிகளை மையமாக கொண்டு தீவனமிடுதல் அவசியம். இவ்வேளையில் வளர்ச்சிதை மாற்ற நோய் அறிகுறிகள் வராமல் பார்த்து கொண்டு சீரான எரிசக்தி, புரதச்சத்து, தாது உப்புகள் அடங்கிய தீவனங்களை அளித்தல் வேண்டும். பொலி கிடாக்களுக்கான தீவன பராமரிப்பை பற்றி காண்போம். பொதுவாக பொலிக்கிடாக்கள் அதிக கொழுப்புடனோ அல்லது மெலிந்தோ இல்லாமல் சமச்சீரான உடல் வாகினை பெற்றிருக்க வேண்டும். கிடாக்களுக்கு பசுந்தீவனம் மூலம் கிடைக்கும் சத்துக்களே அவற்றின் உடல் பராமரிப்புக்கு போதுமானதாக இருக்கும். இருப்பினும் தினமும் 200 முதல் 250 கிராம் வரை தாது உப்புக்கள் கலந்த அடர்த்தீவன கலவினை கொடுக்க வேண்டும். இனச்சேர்க்கை பருவத்தில் கிடாக்களுக்கு சத்துக்கள் நிறைந்த கலப்பு தீவனத்தை சுமார் 300 முதல் 400 கிராம் வரை நாளொன்றுக்கு கொடுத்து கிடாக்களின் உடல் நலன் பாதிக்கா வண்ணம் இருக்க முளை கட்டிய பயிர் வகை தீவனங்களை 75 முதல் 100 கிராம் அளவிற்கு கொடுப்பதன் மூலம் கிடாக்களின் இடப்பெருக்க திறன் மேன்மையடைய வாய்ப்பு அதிகரிக்கும். திட்டமிட்டு ஆடுகளுக்கு தீவனம் அளித்தால் ஆடுகள் ஆரோக்கியமாக வளர்ந்து அவற்றின் முழு உற்பத்தி திறன் வெளிப்பட்டு நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஆடுகளில் வளர்ப்பு முறை அதற்குண்டான தீவன பராமரிப்பு பற்றி பார்ப்போம். அதாவது 4 வகையான வளர்ப்பு முறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 1 கயிறு கட்டி மேய்த்தல், அதாவது மேய்ச்சல் நிலம் குறைவாக இருப்பின் 1 முதல் 3 ஆடுகளை 3 முதல் 5 மீட்டர் நீளமுள்ள கயிற்றில் கட்டி மேய்ச்சல் செய்யலாம். மேய்ச்சல் அளவிற்கேற்ப இடத்தை மாற்றி கட்டி விடுதல் ஆடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை பெற இயலும். ஆடுகள் வெயில் மற்றும் மழையிலிருந்து பாதுகாக்க தற்காலிக பாதுகாப்பு கொட்டகை பந்தல் அருகில் இருப்பது சிறந்ததாகும். 2வதாக வெளிப்புற மேய்ச்சல் முறை. இத்தகைய மேய்ச்சல் முறை தான் இந்தியாவில் பெரும்பாலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆடுகளை 8 முதல் 10 மணி நேரம் வெளியிடங்களில் மேய்ச்சல் நிலங்கள், புறம்போக்கு நிலங்கள், நீரோடை மற்றும் காடுகளில் மேய்ச்சல் அழைத்து செல்வதன் மூலம் தேவையான ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்ளும். இத்தகைய முறையில் தீவன செலவு ஏதுமில்லை, என்றாலும் உடல் வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தி குறைவாக இருக்கும். ஆடுகள் அதிக தூரம் நடப்பதால் கொழுப்பில்லா இறைச்சி உற்பத்திக்கு

0: ஏற்ற முறையாகும். அதிக நிலம் வைத்திருப்போர் சுழற்சி முறையில் 45 நாட்களுக்கு ஒரு முறை இடம் விட்டு இடம் மாற்றி மேய்ச்சல் அளிப்பது சிறந்ததாகும். அதிக அளவு வளர்ச்சியடைந்த புற்கள் இருப்பின் 1/4 நிலத்தில் இருக்கும் புற்களை அறுவடை செய்து உலர வைத்து சேமித்து வைத்தால் அவற்றை மேய்ச்சல் குறைவாக இருக்கும் கோடை காலங்களில் தீவனமாக அளிக்கலாம். இத்தகைய மேய்ச்சல் முறை மூலம் மண் வளம் அதிகரிப்பதோடு களைகளையும் கட்டுப்படுத்த முடியும். 3வதாக மேய்ச்சல் கலந்த கொட்டில் முறை. குறைவான நிலப்பரப்பு உள்ளவர்கள் இத்தகைய முறையில் ஆடுகளை வளர்க்கலாம். ஆடுகளை 4 முதல் 6 மணி நேரம் நாளொன்றுக்கு மேய்ச்சல் செய்த பிறகு கொட்டகையில் தேவையான அளவிற்கு மர இலைகள், பயிர் வகை காய்ந்த தீவனங்கள், உலர்ந்த விவசாய கழிவு பொருட்கள், காய்கறி சந்தை கழிவு பொருட்கள் மற்றும் அடர்த்தீவனம் கொடுக்க வேண்டும். ஆடுகளின் உற்பத்தி, அதற்கு கொடுக்கப்படும் தீவனங்களின் அளவு மற்றும் அதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களின் அளவை பொறுத்ததாகும். சூரியன் உதயமாகி 2 மணி நேரம் கழித்து மேய்ச்சல் அனுப்ப வேண்டும். 4வதாக தீவர முறை, அதாவது கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு. ஆடுகள் நாள் முழுவதும் கொட்டையில் வைத்து அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை, அறுவடை செய்யப்பட்ட புற்கள், மர இலைகள், பயிர் வகை தீவனப்பயிர்கள், உலர்ந்த தீவனப் பொருட்கள் மற்றும் வேளாண் கழிவு பொருட்களோடு அடர்த்தீவனம் அளித்து வளர்ப்பதன் மூலம் மிக குறுகிய காலத்தில் அதிக உடல் எடை பெறலாம். அல்லது 1 ஹெக்டேர் நிலத்தில் 15 முதல் 50 ஆடுகளை மேய்ச்சல் செய்தும் வளர்க்கலாம். இத்தகைய முறையில் பராமரிப்பு செலவு அதிகமாகும். சிறந்த தொழில்நுட்பத்தை கையாள வேண்டும். பலவிதமான முறையில் நம்மிடம் இருக்கும் வசதிகளை பொறுத்து ஆடுகளில் தீவன மேலாண்மை மேற்கொள்ளலாம். இதுவரை கூறிய தீவன பராமரிப்பு முறைகளை பண்ணையாளர்கள் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன முத்தழகு, ஆடுகளில் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்களை பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? எப்படி சொன்னாங்க?
2: நல்லாவே கேட்டுக்கிட்டேன்க்கா. அருமையா எடுத்து சொன்னாரு. ஆடுகளை வளர்க்குற விதத்தை வச்சே தீவன மேலாண்மை செய்யலாம்னு சொன்னாரு பாருங்க, அது ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சுக்கா.
1: கண்டிப்பா புள்ள, இனிமே ஆடு வளர்ப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஆரம்பிச்சு வெற்றிகரமா செய்வல்ல?
2: நிச்சயமாக்கா. ரோட்ல கடந்த கல்லையும் முள்ளையும் தான் நீங்க எடுத்து போட்டுட்டு தெளிவான வழியை தான் காட்டிட்டீங்களே. இனிமே எந்த தங்கு தடையும் இல்லாம பயணப்பட வேண்டியதுதான்.
1: முத்தழகு, பயணம் பட்டா மட்டும் பத்தாது. உன் பயணத்தோட சாதனை உன் அம்மா ஊருக்கும் எட்டணும். அதோட உன் தம்பியே உன்கிட்ட வந்து விவரங்களை கத்துக்கிட்டு போகணும். அப்படி ஒரு நிலைமைய நீ உருவாக்கணும். என்ன புரியுதா?
2: உழைக்க துடிக்கிற கைகள் ஒரு நாளும் ஓஞ்சி போகாது. அதே மாதிரிதான் சாதிக்க நினைக்கிற மனசு ஒரு நாளும் சாஞ்சி போகாதுக்கா.
1: அடடா, உண்மையான வார்த்தைகள் முத்தழகு.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. சென்னையில் இளங்கன்றுகளிலிருந்து முதிர்ந்த மரங்கள் வரைக்கும் பல வகையான பூச்சிகள் தாக்கும். இவற்றில் காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன்வண்டு, எரியோஃபைட் சிலந்தி, கருந்தலை புழு, ஒத்தை புழு, செதில் பூச்சி ஆகியவை அதிக சேதாரத்தை ஏற்படுத்துகின்றது. இவைகளுடன் நத்தை புழு மற்றும் ஓலை புழுக்கள், கரையான், சாறு உறிஞ்சும் பூச்சிகள், எலி மற்றும் அணில் ஆகியவையும் அவ்வப்போது தோன்றி சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன. தட்ப வெப்பநிலை மாறி மாறி ஏற்படுவதால் தென்னையில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். எனவே தற்போது பருவநிலை மாற்றங்கள் நிலவுவதால் தென்னை சாகுபடி விவசாயிகள் தடுப்பு பணிகளில் அதிக கவனமுடன் இருப்பது அவசியம். தென்னையில் காண்டாமிருக வண்டுகள் இளம் கன்றுகளையும் வளரும் கன்றுகளையும் அதிக அளவில் தாக்கும். விரியாத மட்டைகள், குருத்து பகுதி, அடிமட்டைகள், விரியாத பாலைகள் ஆகியவற்றில் சேதத்தை ஏற்படுத்தும். இதன் அறிகுறிகளாவன, தாக்கப்பட்ட இலை இணுக்குகள் விரிந்தவுடன் முக்கோண வடிவில் வெட்டியது போன்று காணப்படும். பாதிக்கப்பட்ட மரங்களின் குருத்துகள் வளைந்தும் சுருண்டும் காணப்படும். பொதுவாக காண்டாமிருக வண்டுகள் தாக்கிய குருத்துகளில் கூன் வண்டுகள் முட்டையிட்டு குருத்து பகுதி வழியாக உள் செல்கின்றன. காண்டாமிருக வண்டுகளில் சராசரியாக 10-15% வரை சேதம் மதிப்பிடப்பட்டுள்ளது. பெண் காண்டாமிருக வண்டுகள் சராசரியாக தன் வாழ்நாளில் 40-60 முட்டைகள் வரை எருக்குழிகள் மற்றும் மக்கிய மரத்துண்டுகளில் இடுகின்றன. 10 நாட்களில் வெளிவரும் புழுக்கள் 4-5 மாதங்கள் வரை எருக்குழிகளிலேயே வளர்ந்து கூட்டுப்புழு பருவத்தை அடைகின்றன. 25-30 நாட்கள் வரை கூட்டுப்புழு பருவத்தில் இருந்து பின்னர் வெளிவரும் வண்டுகள் இளம் தென்னைகளின் குருத்து பகுதியை சென்றடைகின்றன. 5 மாதங்கள் வரை இவ்வண்டுகள் இளங்குருத்துகளை உண்டு வாழ்கின்றன. இதற்கான மேலாண்மை முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். எருக்குழியில் காணப்படும் கூட்டுப்புழு மற்றும் வண்டுகளை பொறுக்கி அழிக்க வேண்டும். எருக்குழியில் வளர்ந்து வரும் புழுக்களை அழிக்க மஸ்கார்டேன் என்ற பூஞ்சாணத்தை ஊற்றி அழிக்க வேண்டும். 3 அந்துருண்டைகளை நடுக்குருத்தை சுற்றியுள்ள 3 மட்டை இடுக்குகளில் 1 வீதம் வைக்கவும். அல்லது 12 கிராம் அந்துருண்டைகளை தூள் செய்து 100 கிராம் மணலுடன் கலந்து நடுக்குருத்தை சுற்றி வைக்க வேண்டும். வேப்பம் புண்ணாக்கு 150 கிராம் சம அளவு மணலுடன் கலந்து நடுக்குருத்து பகுதியில் இட வேண்டும். கவர்ச்சி பொறிகளை ஹெக்டேருக்கு 1 வீதம் வைத்து ஆண் மற்றும் பெண் வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். ஆமணுக்கு பின்னாக்கு 1 கிலோ மற்றும் 1 லிட்டர் தண்ணீருடன் உள்ள பானைகளை ஏக்கருக்கு 30 வீதம் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். அடுத்ததாக சிவப்பு கூன்வண்டு. தென்னையில் சிவப்பு கூன்வண்டுகளின் தாக்குதலை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். வண்டுகள் குருத்து பகுதிகளில் முட்டையிட்டு நேரடியாக குருத்தினில் சென்று திசுக்களை உண்பதால் நடுக்குருத்து வாடி பின்னர் அனைத்து இலை மட்டைகளும் சரிந்து விடுகின்றன. சில நேரங்களில் தண்டு பகுதியில் ஏற்படும் காயங்களின் மூலம் உட்சென்று திசுக்களை உண்டு பின்னர் ஒரு சிறிய துவாரம் வழியாக கழிவுப் பொருட்களை வெளியே தள்ளுகின்றன. செம்பழுப்பு நிறத்தில் வெளிவரும் கழிவுகள் மிகுந்த துர்நாற்றத்தை வெளிப்படுத்தும். பெண் கூன்வண்டுகள் தன் வாழ்நாளில் சராசரியாக 300 முட்டைகள் வரை மரத்தண்டுகளில் காணப்படும் காயங்களின் மீதோ காண்டாமிருக வண்டு தாக்கப்பட்ட நடுக்குருத்துகளிலோ இடுகின்றன. இவற்றிலிருந்து 3 நாட்களில் வெளிவரும் புழுக்கள் 55-60 நாட்கள் வரை குருத்து பகுதியிலோ தண்டுக்கு உள்ளிருந்தோ மிருதுவான திசுக்களை உண்டு வாழ்கின்றன. பின்னர் தென்னை நார்களை கொண்டு ஒரு கூடு பின்னி அதனுள் கூட்டு

0: புழு பருவத்தை 25 நாள் வரை கழிக்கின்றன. பின்னர் வெளிவரும் வண்டுகள் சராசரியாக 2 முதல் 3 மாதங்கள் வரை உயிர் வாழ்கின்றன. இதற்கான மேலாண்மை முறைகளாவன, கூன் வண்டுகள் மரக்காயங்களில் முட்டையிடுவதால் மரங்களில் காயம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பச்சை மட்டைகளை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் தண்டு பகுதியிலிருந்து 3 அடி தள்ளி வெட்ட வேண்டும். இடி தாக்கிய மரங்கள் மற்றும் கூன்வண்டு தாக்கிய மரங்கள் இவ்வண்டுகளின் வாழிடமாகும். அதனால் அம்மரங்களை வெட்டி தீயிட்டு எரிக்க வேண்டும். கரும்பு கோழை 2 லிட்டர், ஈஸ்ட் மாத்திரை 5 கிராம், 5 மில்லி அசிட்டிக் அமிலம் மற்றும் நீலவாக்கில் வெட்டப்பட்ட இலை மட்டை துண்டுகள் போடப்பட்ட பானைகளை ஏக்கருக்கு 30% வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். கவர்ச்சி பொறிகளை ஹெக்டேருக்கு 1 என்ற விகிதத்தில் வைத்து சிவப்பு கூன்வண்டுகளை கவர செய்தும் அழிக்கலாம். அடுத்ததாக கரையான். கரையான் நாற்றங்காலிலும் வயல்களிலும் நடப்பட்ட இளம் கன்றுகளில் உள்ள விதை தேங்காயில் உள்ள நார்பகுதியை தாக்கி அரித்து விடுவதால் வேர்கள் பாதிக்கப்பட்டு கன்று வளர்ச்சி குன்றுகிறது. பெரிய மரங்களின் தண்டு பகுதிகளிலும் இவற்றின் தாக்குதல் காணப்படுகின்றது. இதற்கான மேலாண்மை முறையானது, தென்னந்தோப்பிற்கு அருகில் உள்ள கரையான் புற்றை உடைத்து அதில் உள்ள ராணி கரையானை தேடி பிடித்து அழிக்க வேண்டும். அடுத்ததாக எலி மற்றும் அணில்கள். நாற்றாங்காலில் தென்னை நாற்றுகளையும் வளர்ந்த மரங்களில் இளநீர் மற்றும் முற்றிய காய்களையும் தாக்குகின்றன. அணில்கள் இளம் தேங்காய்களில் துளையிட்டு நீரை குடித்து நாசம் செய்கின்றன. இதனால் காய்கள் வாடி காம்பிலிருந்து விழுந்து விடுகின்றன. மாதந்தோறும் இவ்வாறு 100 கணக்கான காய்கள் விழுவதை காணலாம். இவ்வாறு விழும் தேங்காய்கள் மொத்த விளைச்சலில் 15 முதல் 17% ஆகும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதற்கான மேலாண்மை முறைகளாவன, எலிகளினால் ஆகும் சேதத்தை தடுக்க ப்ரோமோடைலான் தயார்நிலை கேக் துண்டுகளை நாற்றங்கால் பகுதியில் வைத்து கட்டுப்படுத்தலாம். ஜிங்க் பாஸ்பைட் நச்சுப்பொறியை வைத்தும் கட்டுப்படுத்தலாம். நச்சுப்பொறி கலந்த கலவையை வைக்க வேண்டும். எலிகள் நச்சுப்பொறியை நுகர்ந்து கண்டுபிடித்து விடுவதால் நச்சுப்பொருளை தின்னாது. அதனால் முதல் 3 நாட்களுக்கு நச்சு கலக்காத உணவுப் பொறியினை வைக்க வேண்டும். 3 நாட்களுக்கு பிறகு நச்சுப்பொறியினை வைத்து எலிகளை கவர்ந்து அழிக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி வி சண்முக பிரியா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலை வாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சம்ருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல், ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தினார்.

0: வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற்றன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒலிவிழா வருவது திரைகான முதல் பாடல் அன்பே சிவம் படத்திற்காக விஜய் பிரகாஷ் சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: திரைகவனத்திலே அரசு படத்திற்காக ஒலிப்பது விஜய் யசுதாஸ், சுஜாதா குரல்கள்.

நேரம் 8:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். அடுத்த பாடல் ஜே ஜே படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் ஹரிஹரன்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31
2: நேரம் 8:39. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 kHz வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். அடுத்த பாடல் 4 ஸ்டூடெண்ட்ஸ் படத்திற்காக ஜாஸை கிஃப்ட் பாடியுள்ள பாடல்.

தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் 2026-27 கல்வியாண்டுக்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பற்றிய அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டுக்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் மூலமாக இம்மாதம் 17 தேதி வரை மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் அடுத்த ஜூலை மாதம் 17 தேதி மாலை 5 மணி வரை

இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். இணையதள முகவரி www.tanuvas.ac.in. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவாக கில்லி படத்திற்காக உதித் நாராயண், சுஜாதா பாடியுள்ள பாடல். Dum dum dum chak. Dum chak. Dum dum dum chak.

0: Finals of Australian Open and FIFA World Cup 2026 to kick off tonight. Mexico to take on South Africa in the opening encounter at Estadio Azteca in Mexico City. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளின் பல்வேறு சேவைகள் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2வது பாகத்தை கேட்கலாம். வேளாண்மை கால்நடை வளர்ப்பு தவிர மீன் வளர்ப்புலயும் விவசாயிகள் ஈடுபட்டு வர்றாங்க சார். மீன் வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான உதவிகள் வழங்கப்படுது சார்?
4: வேளாண்மை அறிவியல் மையத்துல ஒரு குடையின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு 6 துறை சார்ந்த வல்லுநர்கள் இருப்பாங்க. அதுல முக்கியமா மீன்வளத்துறையும் இருக்கிறாங்க. மீன்வளத்துறையில மீன்வள பயிற்சிகள் வந்து தனியாக நடத்தப்படுகின்றது. அதுல குறிப்பா சொல்லணும்னா, இளைஞர்கள் வந்து மீன்வளத்துல வந்து புதுசா ஈடுபடுறதுக்கு விற்பனை வாய்ப்புகள் இருக்கோ, புதிய ரகங்கள் என்னென்ன நமது மீன்வள பல்கலைக்கழகங்கள் என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அதன் மூலியமா என்ன லாபம் பெறலான்றதுக்கு தனி பயிற்சியும் செயல் விளக்கங்களும் கண்டறிஞ்சு புதிய இளைஞர்களை ஊக்குவிச்சு எப்படி வந்து மீன்வளத்தின் மூலியமாக லாபம் அடையாதுன்றத வழிகாட்டுறோம் நாங்க.
3: சொட்டு நீர் பாசனம் பற்றிய நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கல சார் விவசாயிகள் கிட்ட, அதெல்லாமும் சொல்லலாம் இல்லையா சாதனைகளா?
4: கண்டிப்பாக. ஏன்னா இப்ப அதுல வந்து விவசாயம் சார்ந்த தொழில உழவியல் ஈடுபடுறப்பையும் அவங்க வந்து கேக்குறாங்க, எப்படி வந்து நீர் மேலாண்மையில வந்து சொட்டு நீர் பாசனத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி அதற்கும் அரசு மானிய உதவியில நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க.
3: 1,000 ரூபாய் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம், அது செயல்படுத்திட்டு வர்றாங்க. இது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்?
4: குறிப்பா நீங்க சொன்னது போல ஒரு மிகப்பெரிய வெற்றி திட்டமா அவங்க செயல்படுத்திட்டு வராங்க மேடம். இப்ப ஆண்டுக்கு விவசாயிகள் வந்து அவங்களுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டாலும் அந்த 6,000 ரூபாய் மூலியமாக 3 தவணைகளாக மத்திய அரசு கொடுக்கின்ற பட்சத்துல விவசாயம் பொய்க்கின்ற நேரத்துல அதை வைத்து அவர்களால மற்ற வாழ்வாதார மேம்பாட்டு பணிகளுக்கு வந்து ஈடுபட முடியுது. கிட்டத்தட்ட 3 தவணையா இது வரைக்கும் மத்திய அரசுல கொடுத்துட்டு வராங்க. மகளிருக்கு PM கிசான் சொல்லக்கூடிய 100% நிதியுதவி திட்டம் வந்து மத்திய அரசுடைய கீழ் வந்து செயல்பட்டு வருது. கிட்டத்தட்ட 2018ல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இதனால மக்கள் வந்து தொழில ஈடுபடுறப்ப அவங்களால வந்து தன்னுடைய சுயசார்பு இலக்கு அடைய முடியும்ன்றதா மத்திய அரசுடைய நோக்கமா செயல்படுத்துறாங்க மேடம்.
3: இப்ப கால்நடை வளர்ப்புக்கான என்னென்ன மாதிரியான நிதி உதவிகள் வழங்கப்படுது கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுக்காக?
4: குறிப்பா சொல்லணும்னா மேடம், அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட்னு ஒண்ணு கொடுத்துட்டு இருக்காங்க. அது தவிர பாத்தீங்கன்னா நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன், தற்சமயம் மத்திய அரசுடைய 50% மானிய உதவி தொகையுடைய நீங்க வந்து பண்ணைய ஆரம்பிக்கிறீங்கன்னா அதற்கு வந்து உங்களுக்கு நேரடியா மத்திய அரசுடைய நிதியுதவி தராங்க. கால்நடை சார்ந்த மேம்பாட்டு நிதியில பாத்தீங்கன்னா சுயசார்பு இந்தியான்னு சொல்றது இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி நிதியுதவியுடன் 2020ல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா இறைச்சி மற்றும் பால் பொருட்கள் செயலாக்கம் சொல்றாங்க, கால்நடை தீவன உற்பத்தி மற்றும் கழிவுகளிலிருந்து செல்வம் உருவாக்கும் மேலாண்மை ஆகியவற்றில் தனியார் மற்றும் கூட்டுறவு முதலீடுகளை வந்து ஊக்குவிக்கிறாங்க. முக்கியமா வந்து நீங்க இப்ப ஏற்கனவே கேட்டது போல இளைஞர்களை ஈர்க்கிறதுக்காக இப்ப பாலை மட்டும் விற்பனை செய்தா அவர்களுக்கு லாபம் கிடையாது, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாற்றி சந்தைப்படுத்துதல்ல மிகப்பெரிய லாபம் அவங்க வந்து சந்திக்கலாம்ன்றதுக்காக இந்த உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு இந்த நிதி ஒதுக்கி தராங்க மேடம்.
3: விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு திட்டம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்?
4: இது வந்து ஒரு முக்கிய பங்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விவசாயம் பொய்க்கின்ற பொழுது அவங்க வந்து பயிர் காப்பீடு வந்து மத்திய அரசுடைய நிதியுதவியில தான் கொடுத்தாலுமே இதை வந்து எதிர்பாராத நிகழ்வுகள் அது இயற்கை சேதங்களால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு வந்து நிதியுதவி கொடுக்கறாங்க மேடம். இதுல என்னன்னா வானிலை சார்ந்த பயிர் காப்பீடு இது வந்து ஒரு முக்கிய பங்காற்றுது. அதாவது மழை பொழிவு, வெப்பநிலை, உறைப்பனி, ஈரப்பதம் போன்ற வானிலை காரணிகளால் ஏற்படும் பாதக சூழல்ல வந்து பயிரிழப்பு தரும். இது தவிர என்னென்ன காப்பீட்டின் கீழ் வரும் பயிர்கள் விவசாயிகள் கேட்டாங்கன்னா, உணவு பயிர்கள், அதுல தானியங்கள், சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்களுக்கும் கொடுக்கறாங்க, ஆண்டு வணிக பயிர்கள், அப்புறம் ஆண்டு தோட்டக்கலை பயிர்களுக்கும் வந்து கொடுத்துட்டு வராங்க மேடம்.
3: மண்வள அட்டைன்னு சொல்லி சொல்றாங்களே சார், அதனுடைய பயன் என்ன சார், அதை பற்றி சொல்லுங்க சார்.
4: எப்பவுமே நாங்க எங்க வேளாண்மை அறிவியல் மையத்திலையும் வரக்கூடிய விவசாயிகள் வந்து நாங்க சந்திக்கிறப்ப முதல்ல வந்து எங்களுக்கு வந்து மகசூல் அதிகமா வரலன்னு சொன்னாங்கன்னா முதல்ல வந்து மண் பரிசோதனையும் நீர் பரிசோதனையும் செஞ்சிருக்கீங்களான்னு கேட்போம். சராசரியா மனித செயல்பாட்டுக்கு வந்து நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு கேட்கறது போல மண்வள அட்டை இப்போ வந்து தீவிரமா வந்து மத்திய அரசு முன்னெடுக்கிறதுல ஆரோக்கியமான பூமி, பசுமையான பண்ணை, மண்வள அட்டையை வச்சுதான் நாங்க முடிவுக்கு கொண்டு போவோங்க. இதுல பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன கொண்டு போறாங்க, இந்த அட்டையின் மூலம் வந்து மண் ஆரோக்கியத்தை சார்ந்த குறியீடுகள் வந்து நாங்க கணக்கிடுறோம், அவை தொடர்பான விளக்க குறிப்புகளும் இதுல இடம்பெற்றிருக்கும். இந்த குறியீடுகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விவசாயிகள்

0: நடைமுறை அனுபவம் மற்றும் உள்ளூர் இயற்கை வளங்கள் குறித்த வந்து அந்த அடிப்படையில வந்து அமைஞ்சிருக்கும். வந்து சாயில் ஹெல்த் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணல அட்டையனை வச்சுதான் தங்கள் மண்ணில் வந்து எந்தெந்த சத்துக்கள் குறைவாக உள்ளது அப்புறம் வந்து குறித்த தெளிவான வந்து ஒரு புரிதலை வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் வழங்குவோம். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பயிர்களை எப்பெல்லாம் பயிரிடலாம், சிறந்தது எது என்பதையும் நாங்கள் வந்து பரிந்துரைப்போம்.
1: நிச்சயம், அதாவது காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற போல எந்தெந்த பயிர்களை எந்தெந்த பருவ காலங்களில் பயிரிடலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த பகுதியில என்ன மாதிரியான பயிர் வந்து நல்ல வளர்ச்சி காணும் அப்படின்ற தகவல்களும் வழங்கப்படுதா சார் வேளாண் அறிவியல் நிலையம் வாயிலாக?
0: கண்டிப்பாக மேடம். இப்போ உதாரணத்துக்கு தமிழக மாநிலத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு 7 ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதிகமா மழை பெய்யக்கூடிய பகுதிகளான கன்னியாகுமரி அப்புறம் வந்து உதகை மாவட்டங்களை தவிர மீதி எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு ஒரு பரிந்துரைக்கும் இப்ப என்னென்ன வந்து வேளாண்மை அறிவியல் நிலையம் நான் சொன்ன மாவட்டங்கள்ல இயங்குதோ அவங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களுடைய பரிந்துரைகளையும் அந்த விவசாயிகளுடைய தேவைக்கு ஏற்ப அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பரிந்துரைப்பாங்க மேடம்.
1: நிச்சயமா சார், எப்பவுமே வந்து விவசாயிகள் நலன் சார்ந்து முக்கியமான விஷயங்களை வந்து நீங்க அவங்களுக்கு வந்து பகிர்ந்துட்டே வரீங்க. அந்த வகையில மத்திய அரசோட விளைநிலம் காப்போம் திட்டம் தற்போது June 1st நடைபெற்று வருது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன சார்?
0: இப்ப முன்னெடுத்திருக்கிறது வந்து மேடம் சமையல் எரிவாயு தட்டுப்பாடை தாண்டி இப்ப விவசாயிகளுடைய ஒரு வருமுன் காக்கும் திட்டம் தான் இந்த திட்டம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் மூலியமா நமது மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வச்ச பேர் வந்து கேத் பச்சோ அபியான். மண் விவசாயம் விவசாயி, மண்ணை காப்போம், விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை காப்போம். இப்ப இந்த கேம்பெயின் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் முழுக்க மத்திய அரசு முன்னெடுத்திருக்கிறாங்க. இது என்ன பண்ண போறோம் நீங்க கேட்டது போல ரசாயன உரங்கள்ல குறிப்பா யூரியாவுடைய அதிகப்படியான பயன்பாட்டை வந்து கட்டுப்படுத்துறது தான் இதோட அடிப்படை நோக்கமே. அதாவது ஒரு பக்கம் மறைமுக காரணங்களால மேற்காசிய போரால யூரியா போன்ற ரசாயன உரங்கள் தயாரிப்பதற்கான உபப்பொருட்கள் கிடைக்க தட்டுப்பாடு ஏற்படும் என்பதை முன்னிறுத்தி இப்பவே வந்து நமது விவசாய மக்களுக்கு இந்த மாறி வரும் இயற்கை வேளாண்மை அதற்கு தகுந்த மாதிரி இந்த ரசாயன உரங்களை குறைத்து மற்ற உயிர் உரங்கள்ல மாறணும்ன்றத நோக்கத்தோட தான் மண்ணை காப்போம், விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை காப்போம் என்ற இந்த இயக்கம் வந்து ஏற்படுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த இயக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட June 30 வரைக்கும் நாங்க செயல்படுத்திக்கிட்டு வரோம். இதுல 3 முக்கியமான சொல்லியிருக்கிறாங்க பரிந்துரை. 1, சீரான ஊட்டச்சத்து மேலாண்மை. நீங்க ஏற்கனவே கேட்டது போல அந்த மண் சுகாதார அட்டை மூலியமா இந்த சீரான ஊட்டச்சத்து மேலாண்மையை கடைபிடிக்கணும் விவசாயிகள். அந்த நிலத்திற்கு வந்து என்ன உண்மையான ஊட்டச்சத்து தேவையோ அதை மட்டும்தான் அந்த வரம்புக்கு மீறி கொடுக்க கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அந்த அமிர்தமும் நஞ்சு என்பது போல இந்த யூரியா பயன்பாடை குறைப்பதற்கு முதல் இது. 2வது பாத்தீங்கன்னா நிலையான நடைமுறைகளை பின்பற்றணும் விவசாயிகள். முக்கியமா நாங்க ஏற்கனவே சொன்னது போல இயற்கை இடுபொருட்கள், உயிர் உரங்கள், பசுந்தால் உரங்கள், நீங்க ஆங்கிலத்துல இப்ப கிரீன் மெனியூர்னு சொல்லுவாங்க,
1: பஞ்சகவ்ய அந்த மாதிரி பொருட்கள்,
0: பயோ ஃபெர்டிலைசர், எங்க வேளாண்மை அறிவியல் மூலியமாக நாங்க விற்பனைக்கு அதுவும் கொண்டு விவசாயிகள்ட்ட சேர்க்கிறோம். அப்ப இந்த உயிர் உரங்களை மாறணும்ன்றதா இந்த 2வது அவங்க பரிந்துரைக்கிற நிலையான நடைமுறைகள். 3வதா பாத்தீங்கன்னா இப்ப இதன் மூலியமா இந்த 1 மாதம் நடக்கக்கூடிய முகாம்ல இதற்கு மற்ற திட்டங்களையும் இணைக்கலாம்னு சொல்லி மத்திய அரசு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறாங்க. அதுல முக்கியமா நீங்க ஏற்கனவே கேட்டது போல PM கிசான் சம்மான் நிதியில வந்து யாரெல்லாம் இது வரைக்கும் சேரலையோ, அப்புறம் வந்து கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்துல யாரெல்லாம் அந்த பயிர் காப்பீடுல உள்ள வரலீங்களோ விவசாயிகள்ட்ட கொண்டு போய் தெரிவிப்பதால இந்த விழிப்புணர்வு முகாம் மூலம் அதையும் சேர்ந்து செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு நாடு தழுவிய அளவிலான முன்னெடுப்பா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலம் அவங்களுடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் 10 லட்சம் விவசாயிகள் வந்து இந்த இயக்கத்துல வந்து வெற்றிகரமா தொடர்பு கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த நடைமுறை பயிற்சிக்கு ஏற்ப அவங்களுக்கு வந்து களத்துல வந்து வேளாண்மை அறிவியல் மையங்களோட பயணிச்சு எப்படி வந்து இந்த இயற்கை வேளாண்மையில வந்து ஈடுபடலான்றத நாங்க அந்த ரசாயன உரங்களை குறைத்து கொண்டு செயல் விளக்கங்களும் கத்துத்தரோம் மேடம்.
1: நிச்சயமா சார், அதாவது மத்திய அரசின் விளைநிலம் காப்போம் திட்டம் வந்து எதனுடைய அடிப்படையில வந்து செயல்படுத்தப்படுது, அதன் மூலம் வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள், அதனுடைய பயன்கள் வரைக்கும் வந்து ரொம்ப விளக்கமா சொன்னீங்க சார். இதுல இருந்து 2 விஷயத்தை வந்து என்னால பிரிச்சு பார்க்க முடியுது. 1, இயற்கை உரங்களுடைய பயன்பாடு அப்படின்ற விஷயம். இன்னொன்னு, வேதி உரங்களுடைய பயன்பாட்டை வந்து குறைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம். இந்த 2 விஷயத்தையும் வந்து பார்க்க முடியுது. மக்களுடைய நலன் சார்ந்துதான் இப்படிப்பட்ட முடிவுகளை வந்து அரசு எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. இயற்கை உரங்களோட பயன்பாடு வந்து அதிகரிச்சுட்டு வர்றதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதை எப்படி பார்க்கலாம் சார் நம்ம?
0: கண்டிப்பாக, நான் ஏற்கனவே சொன்னது போல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லா நுகர்வோர்கிட்டையும் நான் ஏற்கனவே சொன்னது போல பண்ணை முதல் நம்ம சாப்பிடுற தட்டு வரைக்கும் ஆங்கிலத்துல ஃபார்ம் டு ஃபோர்க்குன்னுவாங்க, மிகப்பெரிய ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கு. எல்லாருமே வந்து தங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து இந்த செயல்படுத்துறதுல இயற்கை முக்கியமா வந்து உபப்பொருட்களோ இல்ல மற்ற நுகர்வோர் வாங்குறப்ப வந்து ஒரு தரம் வந்து அதிகமாக இருக்கிறப்ப அதற்கு வந்து செலவு செய்வதிலையும் அவங்க குறையறது கிடையாது. நீங்க ரசாயனம் கலந்த மற்ற மாற்று வழி உணவுகள் சாப்பிட்டுட்டு

0: அப்புறம் வந்து மருத்துவரை அணுகிறதுக்கு பதிலாக முன்னெடுப்பா முதலேயே வந்து நம்ம ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுக்காக இந்த இயற்கை சார்ந்த வழிமுறைகளுக்கு மாறுறது வந்து மிக சாலச்சிறந்தது மேடம்.
1: நிச்சயமா சார், இப்ப விவசாயிகள் உற்பத்தி செஞ்சிடறாங்க சார், அதற்கு அப்புறமா வந்து அதை சந்தைப்படுத்துறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய சிரமமான விஷயம் தான். அதற்கான வழிகாட்டுதல நீங்க வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலா என்னென்ன வழிகாட்டுதல கொடுக்கறீங்க சார்?
0: இப்ப மத்திய அரசுடைய சந்தைப்படுத்துதல வந்து ரெண்டு மிக முக்கியமான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு மேடம். ஒன்னு வந்து இந்த இநாம் போர்ட்டல்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங் இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த அக்மார்க் நெட்னு சொல்லக்கூடியது மேடம். இதுல பாத்தீங்கன்னா நமது எல்லா விவசாயிகளும் வந்து எப்படி வந்து இந்த மின்னணு வர்த்தக தளமா அவங்க வந்து அவங்களுடைய பொருட்களை விற்கலான்றதுல வந்து ஒரு உட்கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தி கிட்டத்தட்ட நம்ம எப்படி ஒரு கைபேசி செயலி மூலியமா இந்த இநாம் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்திட்டு வராங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு நம்ம நிறைய ஆன்லைன் வியாபாரங்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க, அதுல வந்து நம்ம ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய இந்த மெய்நிகர் சந்தையாகவே இந்த இநாம் செயலி மூலியமா இதை கொண்டு போய் சேர்க்கறாங்க நுகர்வோருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா சந்தை அமைப்பு வந்து விவசாயிகள் மத்தியில வந்து ஒருமுறை பதிவாதான் கொண்டு போறாங்க மத்திய அரசின் கீழ் இயக்கக்கூடிய இந்த இநாம் செயலி மூலியமா. இதனால அவங்களுக்கு என்னன்னா இடைத்தரகர்கள் இல்ல, அப்புறம் வந்து நேரடியா வந்து நுகர்வோர்கிட்ட என்னென்ன இது கொண்டு போக முடியுது, அவங்களுடைய தேவை என்னென்ன அறிஞ்சு எது விற்பனை வாய்ப்பு அதிகமா இருக்கு, அதிக லாபம் எந்த காலகட்டத்தில் அவங்களால ஈட்டலாம்ன்றதை முடிவு செஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி சாகுபடியை மேற்கொள்ளலாம் மேடம்.
1: நிச்சயமா சார், இப்ப ஒரு விவசாயி வந்து மத்திய அரசின் திட்டங்கள் கீழே வந்து ஒரு பயனாளியா வந்து பயனடையணும் அப்படின்னா அதற்கான வழிகாட்டுதல்கள் வந்து வேளாண் அறிவியல் நிலையங்கள் வாயிலா வழங்கப்படுதா சார்? ஏன்னா இப்ப அவர் வந்து என்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி தெரியாம இருக்கும் விவசாயிகளுக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல்களை உங்க மையங்கள் வாயிலா நீங்க வழங்குறீங்க சார்?
0: இது ஒரு நல்ல கேள்வி மேடம். இப்ப வந்து விவசாயிகள் வந்து படிப்பறிவு இல்லாத விவசாயிகள் தாண்டி நிறைய பேர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொழிற்படிப்பு படித்தவங்க இல்ல ஒரு மிகப்பெரிய ஓய்வு எடுக்கணும்னு விரும்புறவங்க எல்லாருமே இந்த பண்ணை தொழில் ஈடுபடுறதுக்கு எங்களுடைய வேளாண்மை அறிவியல் மையத்தை தொடர்ந்து நாடி வராங்க. நீங்க குறிப்பா கேட்டது போல அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்களே தயார்படுத்தி நிறைய இந்த ஊடகங்கள்ல இதெல்லாம் பார்த்துட்டு சார் இது இப்படி இருக்கு இதனால அதிக லாபம் வருமா நாங்க பண்ணை தொழில் ஈடுபடலாமா நிறைய கேள்விகளோட தான் வராங்க. ஆனா முறையா நாங்க பரிந்துரைக்கிறது என்னன்னா நீங்க முதல்ல உங்களுடைய நில அளவு எங்க இருக்கு, அப்புறம் எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய மூலதனம் எவ்வளவு, நீங்க வந்து இப்ப ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஈடுபடுற மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா, இல்ல வெறும் கால்நடை தொழில் சார்ந்த தொழில ஈடுபட போறீங்களா, இல்ல உங்களுக்கு நகரம் மிக அருகாமையில் இருக்கிறதால சில பொருட்களை மட்டும் தயாரிச்சு விற்பனைக்கு கொண்டு போறீங்களா, இந்த மாதிரி உங்களுடைய வசதி வாய்ப்புகளையும் நீங்க கண்டறிஞ்சு அதன் மூலியமா நீங்க அணுகிறப்ப எங்களால நேரடியா ஒரு வெற்றி அடையறதுக்கு என்ன வழின்றத ஒரு குறிப்பா சொல்றதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். நீங்க இப்ப மத்திய அரசின் கீழே பாத்தீங்கன்னா கிசான் கால் சென்டர்னு சொல்லுவாங்க, எல்லா விவசாயிகளுமே வந்து அந்த 1551 அந்த எண்ணிற்கு வந்து நீங்க வந்து நேரடியா தொடர்பு கொண்டு 22 உள்ளூர் மொழிகள் வந்து பதில் கேட்டு பெறாங்க. அது தவிர நிறைய பேர் நான் சொன்னது போல சமூக ஊடகங்கள்லயும் வெற்றி கதைகளை பார்த்துட்டு எங்களிடத்தும் வராங்க. குறிப்பா வந்து விற்பனையிலயோ வேளாண் சார்ந்த தொழில ஈடுபடுறதுக்கு முன்னாடி விவசாயிகளுடைய லாப நோக்கம் அப்புறம் விற்பனை வாய்ப்பு அப்புறம் இதனால நம்மளால தொடர்ச்சியா செயல்படுத்தி அதை வெற்றியடைய முடியுமான்றத ஒரு சின்ன ஒரு திட்டத்தையாவது அவங்க வந்து எழுதி வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு அந்த முடிவை வந்து செயல்படுத்துறதுல இறங்கினா வெற்றி அடைய முடியும் மேடம்.
1: நிச்சயமா சார், அதாவது வேளாண் அறிவியல் நிலையங்கள் வாயிலா என்ன மாதிரியான உதவிகள் வழங்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஒருத்தர் வந்து மண்வள அட்டைக்காகவோ இல்ல வந்து பயிர் காப்பீட்டு திட்டத்துக்காகவோ பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான வழிகாட்டுதல்களையும் நீங்க வழங்குறீங்களா சார்?
0: கண்டிப்பா மேடம். இப்ப வந்து உதாரணத்துக்கு இப்ப மண்வள அட்டை அது வந்து நமது மாநில அரசின் வேளாண்மை துறை மூலமா நேரடியா வந்து அந்தந்த களத்துல வந்து வழங்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல பிரதான் மந்திரி பயிர் உற்பத்தி திட்டத்தின் கீழே பதிவு செய்யறப்ப ரெண்டு முக்கியமான களத்துல செயல்படுத்துறாங்க. உதவி வேளாண் அலுவலர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நேரடியா வந்து மண்வள அட்டையும் கொடுக்கறாங்க. அதே மாதிரி இப்ப எப்படி நமக்கு ஆதார் எண் இருக்கோ அந்த மாதிரி விவசாயிகளுக்கு தனியா அடையாள எண் கொடுக்கறாங்க. அடையாள எண்ணையும் விவசாய அந்த மண்வள அட்டையுமே நீங்க பெற்றிருந்தா இல்ல நீங்க பெறாம இருந்திருந்தாலும் அந்தந்த இப்ப நம்ம மாநில அரசின் கீழ் இயங்கக்கூடிய வேளாண்மை துறைக்கு கீழே உதவி இயக்குனர் மூலியமா வந்து நீங்க தாராளமா நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அந்தந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளே அவங்க செஞ்சு கொடுக்கறாங்க.
1: நேயர்களே, விவசாயிகள் நலனுக்கான மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த இந்நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை நாளை கேட்கலாம்.

0: நேரம் 9:30.
1: ஆல் இண்டியா ரேடியோ அமுதக்கனி நாடகம். எழுதியவர் சேலம் கா. ஜெகநாதன் அவர்கள். இதில் நடித்திருப்பவர்கள் எம் வி சபரிதாசன், எம் கே மூர்த்தி, முத்துப்பேட்டை என் ராஜ்மோகன், டி என் மங்களம், எஸ் வசந்த மீனாட்சி ஆகியோர்.

0: தேவி நாகம்மா, விளைந்து நிற்கும் இந்த கரும்பு தோட்டத்தை பார்த்தாயா? ஒரு காலத்தில் அரண்மனை சுவருக்குள்ளே வளர்ந்து வந்த கரும்பு இன்று குடிமக்கள் குடிசையோரம் எல்லாம் விளைந்து நிற்கிறது. இந்த பெருமையெல்லாம் தமிழ் மூதாட்டி அவ்வையாரையே சார்.
1: கரும்பு பயிர் மட்டுமா அரசே? இன்று மக்கள் போற்றும் மன்னராக நீங்கள் விளங்குவதற்கே அந்த அம்மையார் தானே காரணம்.
0: உண்மைதான் தேவி, உண்மைதான். புலவர் பெருஞ்சித்திரனாரை காசு கொடுத்து அவமானப்படுத்தினேன், அவ்வையாரை பரிசு கொடுக்காமல் அவமானப்படுத்தினேன். இருந்தாலும் அந்த அம்மையார் தன் பண்பட்ட அறிவினால் மெல்ல மெல்ல என்னை அணுகி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை திருத்தி இன்று ஊர் மக்கள் வள்ளல் அதிகமான் என்று போற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் அந்த தெய்வம்தானே?
1: ஆமரசே, அண்டை நாடுகளோடு அடிக்கடி முரண்பட்டு நீங்கள் போரிடுவதை அடியோடு தவிர்த்தவர் அவ்வையார் தானே? அன்பு வழி அமைதி வழி என்னும் பேருண்மையை போதித்தவர் அந்த அம்மையார் தானே?
0: தேவி, அன்பு வழி அமைதி வழி என்று நாம் சொன்னாலும் விதி என்னவோ நம்மை போருக்கு அழைக்கிறதே.
1: அரசே, என்ன சொல்கிறீர்கள்? என்ன, போருக்கு அழைப்பா?
0: ஆம் தேவி, நம் ஒற்றர்கள் செய்தி மேல் செய்தி அனுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள்.
1: என்னவென்றே?
0: தொண்டைமான் படை திரட்டி வருகிறானாம். வெகு விரைவில் நம் தகடூர் மீது பெரும்படை தாக்குதல் நடத்தப் போகிறானாம்.
1: இறைவா, இது என்ன சோதனை?
0: நாம் திருந்தினாலும் நம்மை திருந்த விட மாட்டார்கள் போலிருக்கிறது. சரி, நாமும் போருக்கு தயாராக வேண்டியதுதான். இன்று இரவே அமைச்சரவையை கூட்டுவோம்.
1: கடவுளே, கரும்பு வெட்டுவதற்கு நாள் குறிக்கலாம் என்று இருந்தோம், போருக்கு நாள் குறிக்க வேண்டியதாயிற்றே. இறைவா, போர் மூளாமல் தடுக்க வழியே இல்லையா?

0: அரசே, இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அவசியமே இல்லை. நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். இது ஆன்றோர் வாக்கு. நல்லதே நடந்திருக்கிறது. மகிழ்ச்சி அடைவோம்.
1: அமைச்சரே, என்ன சொல்கிறீர்கள்?
0: போர் தொடுக்கும் எண்ணத்தை அடியோடு கைவிட்டு விட்டானாம் தொண்டைமான்.
1: என்ன, போர் தொடுப்பு இல்லையா? ஏன், இது யார் சொன்னது?
0: தொண்டைமானே சொன்னது. இதோ அவரே கைப்பட எழுதிய ஓலை.
1: எங்கே கொடு ஓலையை? நானே படித்து பார்க்கிறேன். தகடூர் மன்னன் அதியமானுக்கு
2: திருக்கோவலூர் மன்னன் தொண்டைமான் எழுதுவது. தங்கள் மீது போர் தொடுக்க தற்கொலையாக முயற்சி மேற்கொண்டேன். அது எவ்வளவு பெரிய தவறு என்று நம் தாய் போன்ற ஒரு பெண் தெய்வம் அருளை கேட்டு நான் திருந்தி விட்டேன். இனிமேல் பழிக்கு பழி என்னும் எண்ணத்தை கைவிட்டு விட்டேன். உன்னை இகழ்ந்து என்னை புகழ்ந்து ஒரு கவி பாடினார்களே, ஆஹா, அப்படியே திக்குமுக்காடி போய்விட்டேன். அதியமானே, என்ன

0: நீயும் உன் நண்பனாக ஏற்றுக்கொள். ஆம், நண்பனாக ஏற்றுக்கொள். நீவி வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு.
1: இப்படிக்கு மன்னர் தொண்டைமான். அமைச்சரே,
2: அரசே,
1: எனக்கு எல்லாம் புதுமையாகவே இருக்கிறது. ஆமாம், தொண்டைமானுக்கு அறிவுரை எடுத்து சென்றவர் யாராக இருக்க முடியும்?
2: அரசே, இன்னுமா புரியவில்லை? நாடும் மக்களும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று சதா சிந்தித்துக் கொண்டிருப்பவர், நாம் தூது அனுப்பாமலேயே தூது போகும் தன்மை படைத்தவர், தம் புலமையால் உலகையே வெல்லும் ஆற்றல் படைத்தவர். ஆம், அந்த பெண் தெய்வம் தமிழ் மூதாட்டி ஔவையாராகத்தான் இருக்க முடியும்.
1: அமைச்சரே, அது முற்றிலும் உண்மை. சமாதான தூது சென்ற அந்த வெள்ளைப்புறா ஔவையாராகத்தான் இருக்க முடியும். அம்மா தாயே, என் உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது.

0: அந்த பெண் தெய்வம் தமிழ் மூதாட்டி அவ்வையாராகத்தான் இருக்க முடியும்.
1: அமைச்சரே, அது முற்றிலும் உண்மை. சமாதான தூது சென்ற அந்த வெள்ளைப்புறா அவ்வையாராகத்தான் இருக்க முடியும். அம்மா தாயே, என் உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. என் நிலைமையை புரிந்து கொண்டு செயல்பட்டிருக்கின்றீர்கள். ஆஹா தாயே, நீங்கள் இப்பொழுது எங்கிருக்கிறீர்கள்?
0: அரசே, அவ்வையாருக்கு நன்றி கூறி சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் என்ன?
1: கண்டிப்பாக. ஆமாம் அமைச்சரே, தொண்டைமான் மனம் மாற அப்படி என்ன கவி பாடி இருப்பார்?
0: தொண்டைமானைத்தான் கேட்க வேண்டும், அல்லது அவ்வையாரை அழைத்து கேட்டு பார்க்க வேண்டும்.

0: அரசி நாகம்மாள், ஆண்டவன் நம்பக்கன் தான் இருக்கின்றான். நீ வேண்டியபடியே போர் தவிர்க்கப்பட்டு விட்டது.
1: ஆம் அரசி, அனைத்தும் கேள்விப்பட்டேன். தொண்டைமான் மிகவும் மென்மையானவன், அவன் நல்ல மனம் வாழ்க. அரசே, இதற்காக பாடுபட்ட அவ்வையாரை நாம் அழைத்து கௌரவிக்க வேண்டாமா?
0: என்ன செய்யலாம்? சமாதானத்திற்காக பாடுபட்ட அவருக்கு நல்லதொரு நினைவு பரிசை தர வேண்டும்.
2: கபிலருக்கு செல்வக்கடுங்கோ வாழியாதன் நன்றா என்னும் குன்று ஏறி கண்டீரா, இந்த நிலமெல்லாம் உமக்கே என்றாரா? அதுபோல அந்த அம்மையாருக்கு ஊர்களை தானமாக கொடுங்கள்.
0: இந்த தமிழ் ஊரும் நல்லுலகமே அவருக்கு சொந்தம். நாம் கொடுக்கும் இந்த ஊர்கள் எல்லாம் பெரிதா? வேறு ஏதாவது இருந்தால் சொல்.
1: அரசே, சேரமான் பெருஞ்செயலல் இரும்புரை புலவர் அரசியல் கிழாரிக்கு 900,000 பொற்காசுகளை படியளந்து கொட்டினார்களாம். அது போல நீங்களும்
0: பைத்தியக்காரி. காசா பெரிது? செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த வையகமும் வானகமும் ஆற்றலரிது என்பார் வள்ளுவர். நாகம்மாள், நாம் தூதுபோ என சொல்லவில்லை. இருந்தாலும் நம் எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்பட்ட அந்த அம்மையாருக்கு அரியதொரு பரிசு தர வேண்டுமே. அதை இந்த உலகம் உள்ளளவும் மக்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமே.
1: அரசே, அப்படி என்ன பரிசை நம்மால் தர முடியும்?
0: யோசிப்போ. முதலில் அவ்வையாரை அரண்மனைக்கு அழைக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை துவக்க வேண்டும்.

0: ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
1: யாரது? ஒரு சிவனடியார் வருவது போல் தெரிகிறது.
2: ஆம் சுவாமி.
1: வாருங்கள் சுவாமி, வாருங்கள், வணங்குகிறோம்.
2: வணக்கம் சுவாமி.
0: வாழ்க பல்லாண்டு, தகடூர் மன்னன் அதியமானே, தங்களை காணவே யாம் வந்தோம்.
1: அப்படியா சுவாமி? யார் நீங்கள், எங்கிருந்து வருகிறீர்கள்?
0: கஞ்சமலையிலிருந்து வருகிறேன். கஞ்சமலை கருவேலங்காட்டு சித்தன் என்பார்கள் என்னை.
1: அப்படியா சுவாமி? சுவாமி, தங்கள் வருகையால் என் அரண்மனையே புனிதமடைகிறது.
0: அதியமானே, தங்கள் பண்பும் மக்கள் மீது கொண்ட அன்பும் ஆட்சி திறமும் கண்டு கஞ்சமலை சித்தர்கள் மிகவும் மகிழ்ந்து உம்மை பாராட்டுகிறார்கள்
1: சுவாமி.
0: அதன் விளைவாக யாருக்குமே எளிதில் கிடைக்காத அரிய நெல்லிக்கனி ஒன்று இந்த ஆண்டு மலையில் கிடைத்தது. அதை தாங்கள் உண்டால் நல்லது என கொண்டு வந்திருக்கிறேன் உமக்காக.
2: சுவாமி, என்ன சொல்கிறீர்கள், அரிய நெல்லிக்கனியா?
0: ஆம் தாயே, சூரிய சக்தி நிரம்பிய கருநெல்லிக்கனி இது. இதை உண்டால் மூப்பு நரை திரை எதுவும் இன்றி இளமையாக நல்ல உடல் நலத்தோடு இருப்பார்கள்.
1: சுவாமி, அதற்கு நான் தகுதி உடையவன் தானா?
0: நிச்சயமாக, அதை உண்ணும் தகுதி உமக்கே உள்ளது. இதோ பெற்றுக்கொள் மன்னா.
1: சுவாமி, இதை நான் மட்டுமே உண்ண வேண்டுமா அல்லது?
0: அதியமானே, நீங்கள் அரசியார் மற்றும் இளவரசர் எல்லோரும் கூட பகிர்ந்து உண்ணலாம். முழு பழமாக சாப்பிட்டால் முழு பலனும் கிட்டும், அவ்வளவுதான்.
2: சுவாமி, வாருங்கள், உணவருந்தி செல்லலாம்.
0: மன்னிக்க வேண்டும் தாயே, அரண்மனையில் உண்டு பழக்கமில்லை எமக்கு. வருகிறேன்.
1: சுவாமி, ஏதேனும் நினைவு பரிசு தரட்டுமா?
0: அரசே, நல்லாட்சி நடத்துங்கள், அதுவே எங்களுக்கு போதும். வருகிறேன்.
1: நாகம்மாள்.
2: அரசே.
1: யார் இவர்? திடீரென்று

0: சென்று வந்தார்.
1: ஆமா,
0: கனியை தந்தார், உடனே சென்று விட்டாரே.
1: அரசே, நம் தேவியை புரிந்து கொண்ட இறைவனே சித்தர் வடிவாக வந்து இந்த கனியை தந்துள்ளார் போலும்.
0: இறைவா, வந்தது நீயா, கனியை தந்ததும் நீயா? நாகம்மாள்,
1: சொல்லுங்கள்.
0: இந்த கனியை நாம் உண்பதை விட?
1: ஆமரசே, நீங்கள் நினைப்பதே சரி, அதை அப்படியே செய்வோம்.

0: ஔவையார் அவர்களே, நீவீர் வாழ்க வாழ்க, தங்கள் வரவு நல்வரவாகட்டும்.
1: தாயே, தமிழே, அருந்தமிழ் மூதாட்டியே, வருக வருக.
2: அதியமானே, என்ன இது? வணக்கத்திற்கு மாறாக ஆடம்பர வரவேற்பு.
1: இதுவரை வந்ததற்கும் இப்போது வருவதற்கும் வேறுபாடு உண்டு தாயே.
2: என்ன வேறுபாடு? சோழ நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த வேளையில் தொண்டைமானின் போர் முயற்சி காதில் விழுந்தது. என்னால் பேசாமல் இருக்க முடியவில்லை. போய் அவனை பார்த்தேன், பேசினேன். இது என் கடமை தானே. அதியமானே, எவ்வளவோ பெரிய காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய், அதற்கு முன் இது?
1: சரி, அது இருக்கட்டும் தாயே. தொண்டைமான் மனம் மாற அப்படி என்னதான் கவி பாடினீர்கள்? அவனை புகழ்ந்தும் என்னை இகழ்ந்தும்.
2: அதுவா? நீ பெரிய வீரன், சூரன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன், அவன் மாறவில்லை. உன் தோள் வலிமை, படை வலிமை என அடுக்கிக் கொண்டே போனேன், அவன் மாறவே இல்லை.
1: தாயே, இதையெல்லாம் அவன் ஏற்கனவே அறிந்ததுதானே. இதை கேட்டால் அவன் பயந்து விடுவானா என்ன?
2: உண்மைதான், அவன் கோழையல்ல, பெரிய வீரன் தான். பேசிக்கொண்டே அவனது படை வீட்டை அடைந்தோம். அங்கே அணியணியாக வைக்கப்பட்டிருந்த போர் ஆயுதங்கள், ஈட்டி, வாள், வில், அம்பு, கேடயம் என பல பல ஆயுதங்கள் நீ பூசி மயிலிறகு மற்றும் மலர் சூட்டி வைக்கப்பட்டிருந்தன. இதையெல்லாம் பெருமையாக எனக்கு சுட்டி காட்டினான்.
1: பிறகு நீங்கள் என்ன சொன்னீர்கள் அவை முதாட்டியே?
2: ஆஹா, எவ்வளவு அழகாக பத்திரமாக புத்தம் புதிதாக உன் ஆயுதங்கள் உள்ளன. ஆனால் அதிகமான ஆயுதங்களோ முனை மழுங்கி, சுடர் ஒடிந்து, ஆணி கழன்று கொல்லன் வீட்டின் மூலையில் கிடக்கின்றன. நீயோ உன் வீரர்களோ எவ்வளவு அழகாக உள்ளீர்கள், ஆனால் அவர்களோ போரில் ஏற்பட்ட விழுப்புண்களோடு கிடக்கின்றனர். ஆஹா, நீ போர் தொடுத்தால் வெற்றி யாருக்கு என்று நான் சொல்லவும் வேண்டுமோ என்ற பொருளில் கவி பாடி முடித்தேன்.
1: அப்படியே ஆடி போயிருப்பானே, பேச்சு மூச்சே நின்றிருக்குமே அவை முதாட்டியே.
2: அதியமானே, தொண்டைமான் மிகவும் நல்லவன். என் கவியின் ஊடே ஒளிந்திருந்த உண்மையை புரிந்து கொண்டான். போர் தொடுக்க ஆயுதம் மட்டும் போதாது, அனுபவம் வேண்டும், ஆற்றல் மிக்க வீரர்கள் வேண்டும். இதை தெளிவாக தொண்டைமான் உணர்ந்து விட்டான்.
1: ஆமாம் தாயே, ஆமாம். சற்றேறக்குரிய 10 ஆண்டுகளுக்கு முன் நான் போரிட்டு தொண்டைமானை தோற்கடித்தேன். இப்போது உங்கள் அறிவுரையை கேட்டு போர் தொடுப்பதையே தவிர்த்து விட்டார். அவன் இன்று வெற்றி பெற்றதாகவே நான் உணர்கிறேன்.
2: இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் அதியமானே.
1: மிக்க நன்றி தாயே. உணவருந்தும் நேரம் வந்துவிட்டது, எங்களோடும் சேர்ந்து உணவருந்தலாமே.
2: என்னுடன் வந்த பாணர்கள் விரலியர்களுக்கு உணவு பரிமாறுங்கள், எனக்கு வேண்டாம்.
1: தாயே, பழங்களாவது உண்டலாமே. தேவி நாகம்மா.
2: பிரபு,
1: அந்த பழத்தட்டை கொண்டு வா.
2: ஆகட்டும். அரசி நாகம்மாளா? என்னம்மா, நலம் தானே?
3: தாயே, தங்கள் ஆசியால் பரிபூர்ண நலமே.
2: எங்கே இளவரசன் எழினி?
3: படைவேட்டில் உள்ளான், போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளான்.
2: பலே பலே, போர் பயிற்சியும் தேவை, நூல் பயிற்சியும் தேவை. எதிர்காலத்தில் இந்த அப்பனையே மிஞ்சும் பிள்ளையாக அவன் விளங்க வேண்டும்.
1: மிக்க நன்றி தாயே, மிக்க நன்றி.
2: மா, பலா, வாழையோடு நெல்லிக்கனியும் உள்ளதே, முதலில் நெல்லிக்கனியை சுவைப்போம். சுவையாக உள்ளதே. அமைச்சரா, வாருங்கள் வாருங்கள், கரும்பு விளைச்சல் எப்படி உள்ளது?
0: எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வளர்ந்துள்ளது தாயே.

0: நாளை அறுவடை திருநாள், தாங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.
1: அதற்குத்தான் அழைத்து வந்து விட்டீர்களே, கண்டிப்பாக கலந்து கொள்கிறேன். அப்பா அரியமானி, தவமிருந்து உன் முன்னோர்கள் தேவர்களிடமிருந்து கரும்பு விதை கரணைகளை பெற்றார்களாம். நான் தவம் ஏதும் செய்யவில்லை, இருந்தாலும் கேட்கிறேன், கொஞ்சம் விதை கரணைகளை கொடேன். என்ன இப்படி என்னையே பார்த்து சிரிக்கிறீர்கள்? நெல்லிக்கனியை மென்று விழுங்கியதற்கா அல்லது கரும்பு விதை கரணை கேட்டதற்கா?
2: அது வந்து தாயே, இரண்டிற்கும் தான்.

0: அவ்வை பிராட்டியே வணங்குகிறேன். நலம்தானே?
1: யாரது? கஞ்சமலை சித்தரா? வணக்கம் வணக்கம், நலமாக உள்ளேன்.
0: அதியமானை சந்தித்து விட்டு வருகிறீர்கள். கண்டிப்பாக நலமாகத்தான் இருப்பீர்கள். கை கால் குடைச்சல் மூட்டு வலி இருக்காது. தோள்பட்டை வலியும் மாயமாக மறைந்திருக்குமே. மேலும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள். என் வாழ்த்துக்கள். இது எதனால் ஏற்பட்ட மாற்றம் என்று தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியவில்லையே. நான் இப்போது அதியமானை பார்த்துவிட்டு வருகிறேன். அதனால் ஏற்பட்ட தெம்பு என்று நம்புகிறேன்.
0: அது மட்டுமல்ல, அதற்கு மேலும் ஒரு உண்மை புதைந்திருக்கிறது. அதை வெளிக்கொணர வேண்டியது என் கடமை.
1: புதைந்திருக்கும் உண்மையா? அது என்ன?
0: சொல்கிறேன் சொல்கிறேன். அதற்கு முன் இதற்கு பதில் கூறுங்கள். சந்தித்தவுடன் தெம்பு தரும் அளவிற்கு அதியமான் என்ன அவ்வளவு புனிதமானவனா?
1: சித்தரே, என்ன சொல்கிறீர்?
0: அதியமான் உங்களை பொறுத்தவரை நல்லவனாக இருக்கலாம், என்னை பொறுத்தவரை அவன் ஒரு நம்பிக்கை துரோகி.
1: சித்தரே, நீர் என்ன பித்தராகி விட்டீரோ? இப்படி உளறுகிறீர்கள். ஊர் மக்கள் இதை கேட்டால் உம்மை கல்லால் அடித்து துரத்துவார்கள்.
0: என் நியாயத்தை கேட்டுவிட்டு துரத்தட்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி என்னை ஏமாற்றியவன் அந்த அதியமான்.
1: மன்னர் அதியமான் மாண்புடையவர், யாரையும் ஏமாற்ற மாட்டார். நடந்தது என்ன விளக்கமாக கூறுங்கள்.
0: தகடூர் மக்களே, நீங்களும் கேளுங்கள். அவ்வையே, யாருக்குமே கிடைக்காத அரிய பொருள் கஞ்சமலையில் கிடைத்தது. அதை மன்னர் பயன்படுத்த வேண்டும் என்று காடும் மலையும் கடந்து வந்து கொடுத்தேன். அதை அவரோ அரசியாரோ இளவரசரோ பயன்படுத்தாமல் வேறு யாருக்கோ கொடுத்திருக்கிறார். அதுவும் ரகசியமாக. இதைத்தான் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. மகா கேவலம்!
1: அது என்ன பொருள்?
0: அது அது அது அதோ அரசரே வந்து விட்டாரே.
2: சித்தரே, நிறுத்துங்கள். தயவு செய்து கூட்டத்தை விட்டு இப்படி வாருங்கள். நான் விளக்கமாக கூறிவிடுகிறேன்.
1: அதியமானே, என்ன இது? சித்தர் கண்டபடி உளறுகிறார். நடந்தது என்ன?
2: அது வந்து தாயே, ஒன்றுமில்லை. நீங்கள் புறப்படுங்கள்.
1: முடியாது. நடந்தது என்ன? விவரம் அறியாமல் இங்கிருந்து நான் நகர மாட்டேன். சித்தரே, நீங்கள் சொல்லுங்கள்.
0: இது நல்லது. ஓயே, நீங்கள் தெய்வத்தன்மை உள்ளவர்கள். என் வழக்கை விசாரித்து தீர்ப்பு கூற வேண்டும்.
2: சித்தரே!
1: அதியமானே, பேசாதே. சித்தரே, நீங்கள் சொல்லுங்கள்.
0: சொல்கிறேன் அம்மையாரே, சொல்கிறேன். இரும்பு சத்து நிரம்பிய அரியதொரு கனியை கொண்டு வந்து கொடுத்தேன். அதை உண்டவர்கள் நரை திரை மூப்பின்றி நெடுநாள் உயிர் வாழ்வார்கள். அத்தகைய அபூர்வ கனியை, அமுத கனியை அரசர் உண்ணாமல் அவருக்கு வேண்டிய ஒரு பெண்ணிடம் கொடுத்திருக்கிறார். இது என்ன அநியாயம் அவ்வையே? என்னை ஏமாற்றிய அதியமானுக்கு தக்கதொரு தண்டனையை கொடுங்கள்.
1: சித்தரே, கனி என்கிறீர்கள், அது என்ன கனி?
0: அது அது நெல்லிக்கனி தாயே, நெல்லிக்கனி.
1: என் தலையே சுற்றுகிறது. சித்தரே, கருநெல்லிக்கனியா?
0: ஆம் அவ்வையே, ஆம், கருநெல்லிக்கனிதான். நீங்கள் அதை பார்த்தீர்களா?
1: சித்தரே, உங்களை சாதாரண சித்தராக நான் கருதவில்லை. சித்தர்களுக்கே தலைவனான அந்த சித்தேஸ்வரனாகவே கருதுகிறேன். வணங்குகிறேன் சுவாமி. என் பாலுள்ள அன்பின் காரணமாக அந்த அரிய கனியை தான் உண்ணாமல் எனக்கு கொடுத்து உண்ண வைத்து விட்டான் அதியமான். என் பொருட்டு அவனை மன்னியுங்கள் சித்தரே.
0: அவ்வையே, நாங்கள் மதித்து வந்ததை விட 100 மடங்கு, ஏன் 1000 மடங்கு உயர்ந்து விட்டார் அதியமான். அவ்வையே, நீங்கள் அரண்மனைக்கு வந்ததும் கனி கைமாறி போயிருக்கும் என்று சந்தேகித்தேன். உண்மையை வெளிக்கொணரவே விசாரணையை சற்று கடுமைப்படுத்தினேன். அரசே, வாழ்க.

0: பல்லாண்டு, நீர் வாழ்க பல்லாண்டு, பல கோடி நூற்றாண்டு.
1: யாம் வந்த காரியம் இனிதே முடிந்தது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
2: அதியமானி, வா இப்படி தலை நிமிர்ந்து என்னை பார்.
3: தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் நெடுநாள் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? தகடூர் மக்களுக்கு நல்லாட்சி தருவேன் என்பது உண்மையானாலும், நீங்கள் நெடுநாள் உயிர் வாழ்ந்தால் இந்த நாடே நலம் பெறும். தாயே, தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் நல்வழி காட்டியது போல இன்னும் எத்தனையோ மன்னர்களுக்கு நல்வழி காட்டுவீர்களே.
2: உலகையே கடல் கொண்டு சென்றாலும் உன் தியாகம் அழியாது நிற்கும். நஞ்சும் அமுதமும் ஒரு சேர கிடைத்த போது அமுதத்தை உலகோர்க்கு கொடுத்து விட்டு நஞ்சை தானுண்ட அந்த சிவனை போல் அமுத கனியை எனக்கு கொடுத்த நீவீர். நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க, வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது அமுதக்கனி நாடகம். எழுதியவர் சேலம் கா. ஜெகநாதன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் எம் வி சபரிதாசன், எம் கே மூர்த்தி, முத்துப்பேட்டை என் ராஜ்மோகன், டி என் மங்களம், எஸ் வசந்த மீனாட்சி ஆகியோர். அமைப்பு எஸ் பெரியசாமி, லக்ஷ்மி பாஸ்கரன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

மேடை நாடக பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இப்போது ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா. ஆம் நேயர்களே, ஒலித்தவர்க்கும் பாடல் வரிகளின் இணைவில் நாமும் நம்மை கலப்போம். முதல் பாடல் 16 வயதிலே படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பி. சுசீலா குழுவினர்

நிகழ்ச்சிகள் அடுத்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் மண்வாசனை படத்திற்காக

நேரம் 10:18 25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா. ஒலிக்கும் அடுத்த பாடல் டிக் டிக் டிக் படத்திற்காக. பாடியிருப்போர் கே. ஜெயசுதாஸ், ஜென்சி.

இவன் இன்று உறங்காத ஜாதி. படுக்கையில் பாம்பு நெளியுது, தலையணை நூறு கிழியுது, நீ அணுகிற ஆடையில் ஒரு நூலன தினம், நான் இருந்திட சனிதபமா.

ஒலித்துக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக மீண்டும் அதே குரல்கள்.

உந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.4°C, குறைந்தளவு வெப்பநிலை 30.9°C. பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.6°C, குறைந்தளவு வெப்பநிலை 31.6°C. பதிவான ஈரப்பதம் 66%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36°C ஒட்டியும், குறைந்தளவு வெப்பநிலை 28 முதல் 29°C ஒட்டியும் பதிவாகக்கூடும். நகரின் சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை. நாளை காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை, இதில் காந்தி அஞ்சலி.

0: தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். 75க்கு ஆரோக்கிய வாழ்விற்கு யோக பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 12 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:45 நகர்வலம். வாகன ஒலிப்பான்களை முறையாக பயன்படுத்துவோம், குன்றில்குமார் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை, இதில் பி. வரமூர்த்தி குழுவினரின் நாகசுர இசை இடம்பெறும். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இலக்கியம் பேசுவோம். தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் அபராஜிதா கிரிதர் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்கள் வயலின், புவனூர் ஆர். விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விலை நிலைப்படுத்துதல் நிதித்திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தொழிலில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என். சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். சட்டம் நமக்காக உரை வழங்குபவர் வழக்கறிஞர் சரளா அவர்கள். கதை அரங்கம் வழங்குபவர் திவ்யா அவர்கள். 2:15 திரைகானம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி கன்னட மொழி பாடல். இயற்றியவர் தொத்தா ரங்கே கவுடா அவர்கள். இசையமைத்திருப்பவர் பி. ஆர். கீதா அவர்கள். 2:35 வானிலை. மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. நாளிரவு 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி. விஜயகுமார் அவர்கள். 7:25 பன்னிச்செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கரும்பு சாகுபடி அனுபவங்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர். கருணாகரன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர். நாளை இரவு 9:30 அரங்கிசையில் எஸ். மாளவிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி. எல். குமார் அவர்கள் வயலின், பி. சீவராமன் அவர்கள் மிருதங்கம், வி. அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திரவா. 101.4 FM ரெயின்போவில் நாளை காலை 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 11:02 உங்களுடன் ரெயின்போ. 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விலை நிலைப்படுத்துதல் நிதித்திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:00 ஹாய் ஸ்நேகிதியே. 1:00 ரெயின்போ பயாஸ்கோப்பில் சமீரா பிலிம்ஸின் என்றென்றும் காதல் திரைப்பட ஒளிச்சித்திரம் இடம்பெறும். இதில் நடித்திருப்பவர்கள் விஜய், ரம்பா, ரகுவரன், பானுப்பிரியா, நேழ்கள் ரவி, ராதா ரவி, எம். என். நம்பியார் ஆகியோருடன் பலர். கதை வசனம் இசை மற்றும் இயக்கம் மனோஜ் பட்நாகர். வானொலி வடிவம் எஸ். அண்ணாமலை பாண்டியன், ஜே. ஜெயா. 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அல்பானிசம் குறித்த தோல் மருத்துவர் ஆர். மது அவர்களுடன் நேர்முகம். 5:02 ரெயின்போ மேடையில் திரைப்பட இயக்குனர் எஸ். சுகுமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்வர்கள் இதுவரை கேட்டது நமது நிலையத்தின் பல்வேறு அறிவரிசைகளில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by R.S. Raghu. Prime Minister Narendra Modi has said when many major economies are facing uncertainty and economic challenges, India's growth story continues to inspire the world. Chairing the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi, he emphasized the need to further strengthen the nation's resolve towards self-reliance and highlighted the importance of adopting and implementing global best practices, particularly in the renewable energy sector. Mr. Modi said, as India progresses towards achieving the vision of Vikasit Bharat, the collective responsibility of the centre and states becomes even greater. The Prime Minister urged states to focus on one district, one product initiatives and developed export-oriented strategies around it. He also identified defence manufacturing as an emerging sector where India is establishing a distinct identity and encouraged the states to formulate policies to leverage the opportunities arising from its growth. The theme of this year's meeting is inclusive human development,